0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: So, kaise mudhe tumne? Rolex. Rolex.
3: Sir! Yes, sir!
4: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா? மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழே ஒளி.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு மகத்தான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இந்த எறும்புகள் தனக்கான உணவை சுமந்து செல்லும் போது பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் அந்த எறும்பு சிறியதாக இருக்கும், அது சுமந்து செல்லுகின்ற பொருள் பெரியதாக இருக்கும். அறிஞர்கள் சொல்கிறார்கள், எறும்புகள் தங்களை விட 8 மடங்கு அதிக கனம் கொண்ட பொருட்களை சுமந்து செல்லுமாம். அதுபோல் இந்த காகங்களை பார்த்திருக்கிறீர்களா, அவை தங்கள் வாயிலே மிகச்சிறிய பொருட்களை சுமந்து செல்லும். சின்ன எறும்புகளோ தங்களை விட 8 மடங்கு பெரியதானதை சுமக்கிறது. ஆனால் காகங்கள் தங்கள் வாய்க்குள்ளே எந்த அளவிற்கு பொருள் அடங்குமோ அதுபோன்று சின்ன சின்ன பொருட்களைத்தான் கொண்டு செல்லும். இங்கே நாம் எதை பின்பற்றுவது? எறும்புகளைப் போல அதிக எடையை நாம் சுமந்து செல்ல வேண்டுமா, அல்லது தன்னை விட அளவிலே மிக மிக சிறியதாக இருக்கக்கூடிய பொருட்களை சுமந்து செல்லுகின்ற காகங்களை நாம் பின்பற்ற வேண்டுமா? இந்த கேள்விக்கு முடிவு என்ன தெரியுமா? உன்னால் என்ன செய்ய முடியுமோ, உன்னுடைய அளவு என்று ஒன்று இருக்கிறது. அதாவது எதை நம்மால் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்பதிலே நமக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். எறும்புகளாலே தன்னை விட 8 மடங்கு பெரிய கணத்தை சுமக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் அப்படி சுமந்து சென்று பிற்காலத்திற்கு தேவைப்படுகின்ற உணவை சேகரித்து வைக்க வேண்டிய அவசியம் எறும்புகளுக்கு இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல அவை செயல்படுகின்றன. அதுபோல காகங்கள் தங்களுடைய அலகுகளாலே எந்த அளவிற்கான பொருட்களை கச்சிதமாக கவ்விக்கொண்டு பறந்து செல்ல முடியுமோ அந்த அளவிற்கான பொருட்களை மிக கவனத்தோடு தேர்ந்தெடுத்து அவை கொண்டு செல்லுகின்றன. இந்த 2 ஜீவராசிகளிடமுமே தங்களால் என்ன முடியும் என்கிற தெளிவும் இருக்கிறது. தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அவை மிகச்சிறப்பாக புரிந்து வைத்திருக்கின்றன. சின்னஞ்சிறிய இரும்பாக இருந்தாலும் ஒரு எளிமையான பறவையாக இருந்தாலும் அந்த ஜீவராசிகளிடத்தில் இருக்கக்கூடிய தெளிவு நம்மிலே பலரிடத்தில் இருப்பதில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதிலே மிகச்சிறந்த தெளிவு நமக்கு மிக மிக அவசியம். அதுபோல நம்முடைய தேவை என்ன, அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய ஆற்றலை எந்த அளவிற்கு நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற புரிதலும் நமக்கு மிக அவசியம். இந்த இரண்டையும் நன்கு சிந்தித்து அதன் அடிப்படையிலே நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக நாமும் கூட எந்த குறையும் பிழையும் இல்லாமல் வெற்றிகரமாக ஒவ்வொரு செயலையும் செய்து முடிக்க முடியும். இந்த சிந்தனை வழிநடத்தி அதன் மூலமாக மிகச்சிறந்த செயல்களை நாம் செய்து முடிக்கின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு பாத்திரத்திலே நிரப்ப முயற்சிக்கிறீர்கள். உதாரணத்திற்கு கொஞ்சம் பால் கொண்டு போய் ஒரு பாத்திரத்திலே ஊற்ற முற்படுகிறீர்கள். அப்போது அந்த பாத்திரம் சொல்கிறது, இல்லை இல்லை, நான் முழுமையாக இருக்கிறேன், என்னிலே நீங்கள் பாலை கொண்டு வந்து ஊற்ற முடியாது, என்னிடத்தில் காலி இடமே இல்லை என்று அந்த பாத்திரம் சொன்னால் உங்களால் பாலை அந்த பாத்திரத்தில் ஊற்ற முடியுமா? மின்னும் நவரத்தினங்களை கொண்டு போகிறீர்கள், தங்கம் வெள்ளி காசுகளை கை நிறைய கொண்டு போகிறீர்கள். ஒரு பெட்டியிலே வைக்க அதை திறக்கிறீர்கள், அந்த பெட்டி சொல்கிறது, இல்லை இல்லை, நான் காலியாக இல்லை, இதையெல்லாம் கொண்டு வந்து வைப்பதற்கு என்னிடத்தில் இடமே இல்லை என்கிறது. அப்போது அந்த பெட்டிக்குள்ளே அதை நீங்கள் வைக்க முடியுமா? பாத்திரமோ பெட்டியோ தான் காலியாக இருப்பதை ஒப்புக்கொண்டால் தானே அதற்குள்ளே நீங்கள் பொருளை கொண்டு போய் வைக்க முடியும். அது காலியாக இருந்தும் கூட தான் காலியாக இல்லை என்று சொன்னால் கை நிறைய பொருட்களை வைத்துக் கொண்டும் கூட அதை அந்த பாத்திரத்திற்குள்ளே கொண்டு போய் உங்களால் பத்திரப்படுத்த முடியாது. உண்மையில் ஒரு பாத்திரத்திற்கான பெருமை எதன் அடிப்படையிலே உருவாகிறது என்றால் அந்த பாத்திரத்திலே என்ன பொருள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்துத்தான். ஒரு காலி பாத்திரத்தை நாம் மிக அனாவசியமாக கையாளுவோம், ஆனால் அதிலே பால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த பாத்திரத்தை பத்திரமாக கையாளுவோம். ஒரு காலி பெட்டிக்கு என்ன மரியாதை இருக்கும்? அதிலே தங்கம் இருந்தால், வெள்ளி இருந்தால், வைரம் இருந்தால் அந்த பெட்டியினுடைய மதிப்பை பற்றி சிந்தித்து பாருங்கள். பல நேரங்களிலே இந்த பாத்திரங்கள் அப்படித்தான், தான் காலியாக இருப்பதை ஒப்புக்கொள்வதில்லை. எந்த பாத்திரங்கள்? மனிதர்கள் என்கிற பாத்திரங்கள். தனக்கு ஒரு விஷயம் தெரியாது என்பதை இந்த காலி பாத்திரங்கள் ஒப்புக்கொண்டால்தான் அதற்குள்ளே நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நிரப்ப முடியும். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று தன்னைத்தானே மூடிக்கொள்ளுகின்ற சில முட்டாள் பாத்திரங்கள் கடைசி வரை காலியாகவே இருந்துவிட்டு போகும். ஒரு விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றால் அதிலே எந்த குறைவும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. எல்லோருக்கும் ஒன்று தெரியும், ஒன்று தெரியாமல் இருக்கும். தெரியாத ஒன்றை எனக்கு தெரியாது என்று நாம் ஒப்புக்கொண்டால் மட்டுமே அதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் என்கின்ற நிலையை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் எனக்கு சில விஷயங்கள் தெரியாது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான முதல் தகுதியே. யார் ஒருவர் இதை உணர்ந்து தன்னடக்கத்தோடு தனக்கு தெரியாதவற்றை தெரியாது என்று தான் முதலிலே உணர்ந்து அதற்கு பிறகு அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்களோ அவர்களிடத்திலே பல நல்ல விஷயங்கள் வந்து நிரம்பும். அதனாலே அவர்கள் மனம் என்னும் பாத்திரம், மூளை என்னும் பாத்திரம், அறிவென்னும் பாத்திரம் பொக்கிஷமான விஷயங்களாலே நிரம்பி நின்று பெருமை பெறும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு brought to you by PropShell Property oda 28 June Ramada Corner Shabudabil la nadakkira NRI meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதன் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. ஜூன் மாதம் 25ஆம் தேதியான இதே நாளில் வரலாற்றினுடைய கடந்த காலங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபோர்க் என்று சொல்லப்படுகிற முள் கரண்டி இன்றைக்கு உணவு மேஜைகளிலே தவறாமல் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு உபகரணம். அது உணவு பண்டத்தினுடைய ஒரு துண்டத்தை அப்படியே கொத்தி எடுத்து உண்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த முள் கரண்டி 1630ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய மசாச்சுசெட்ஸ் பகுதியிலே ஆளுநராக இருந்த வின்த்ராப் என்கிற ஒருவராலே அமெரிக்காவிலே அறிமுகம் செய்யப்பட்ட தினம் இன்றைய தினம். அதற்கு முன்பாகவே பண்டைய கிரீஸிலும் கிழக்கத்திய ரோமானிய சாம்ராஜ்யத்திலும் இது போன்ற கருவிகள் 4ஆம் நூற்றாண்டிலேயே பயன்படுத்தப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வடிவிலான முட்கரண்டிகள் குறிப்பாக அமெரிக்காவிலே முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம் தான். அதே போல 1678ஆம் ஆண்டு எலினா பிஸ்கோபியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி யூனிவர்சிட்டி ஆஃப் படுவா என்கிற பல்கலைக்கழகத்திலே டாக்டரேட் ஆஃப் பிலாசபி அதாவது முனைவர் பட்டம் பெறுகிறார். அந்த வகையிலே ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஆராய்ச்சிக்கான முனைவர் பட்டத்தை முதன் முதலாக பெற்ற பெண்மணி அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு கிடைக்குது. அந்த வகையில 32 வயதான எலினா லுக்ரீஷியா பிஸ்கோபியாங்கிற பெண்மணி ஒரு மிகப்பெரிய துவக்கத்தை சாதனை மிக்க பெண்களினுடைய கல்வித்துறையிலே முதன் முதலாக துவக்கி வைத்த தினம் இன்றைய தினம். அதே போல 1867ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய ஒஹியோ மாகாணத்தைச் சேர்ந்த லூசியன் பி ஸ்மித் அவர்கள் இன்றைக்கு நாம் முள்வேலிகளிலே பயன்படுத்தக்கூடிய கம்பிகள் பாபுடு ஒயர் என்று சொல்லப்படுகிற அந்த முள்வேலிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிற அந்த கம்பிகளை முதன் முதலாக கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை இந்த தினத்திலே தான் பெற்றார். அதே போல 1932ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்திற்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டியை விளையாடுகிறது. இதுதான் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடிய சர்வதேச அளவிலான முதல் டெஸ்ட் போட்டி. இந்த போட்டியிலே இந்தியா தோல்வி அடைந்தது என்றாலும் கூட பின்னாளிலே டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றினுடைய முதன்மை அணி என்கிற நிலையை பெறுகின்ற அளவிற்கு மிகச்சிறப்பான ஆட்டத்தை இந்திய அணி வெளிப்படுத்தியது. அதற்கெல்லாம் துவக்கமாக அமைந்தது இந்த தினத்திலே நிகழ்ந்த முதல் டெஸ்ட் போட்டி தான். இப்படி பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் அணிவகுக்கின்ற தினமாக இந்த தினம் நமக்கு அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. இந்த உலகத்திலே பிறக்கின்ற எந்த ஒரு மனித உயிரும் நல்லவர்களாகவும் பிறப்பதில்லை, தீயவர்களாகவும் பிறப்பதில்லை. எப்போது ஒரு மனிதன் நல்லவனாகிறான் அல்லது தீயவனாகிறான் என்பதை பற்றி சிந்திக்கும் போது, ஒரு வார்த்தையை நாம் பேச வேண்டும் எனும் போது அதை இனிமையாக பேசலாமா அல்லது கடுமையாக பேசலாமா என்ற இரண்டு விதங்கள் நம் முன்னால் இருக்கின்றன. கடுமையானதை பேசக்கூடாது என்கிற ஒரு போதனையும் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் இதிலே எதை பேசுவது என்பதை நாம் தீர்மானிக்கும் போதுதான் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றன என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நல்ல வார்த்தைகளை, சுகமான வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பேசினால் மற்றவர்கள் உங்கள் மீது அன்பு கொள்வார்கள், நீங்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்பார்கள். கடினமான வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் பிரயோகப்படுத்துவீர்கள் என்றால் ஒரு கட்டத்திற்கு பிறகு நீங்கள் பேசுவதை கேட்க ஆளே இருக்காது. அதுபோலத்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது அதை நல்ல முறையிலே செய்வதா, நல்ல செயல்களை செய்வதா, நல்ல பலன்களை தருகின்ற செயல்களை செய்வதா, அல்லது மற்றவர்களை சிரமப்படுத்தக்கூடிய தீய செயல்களை செய்வதா, இந்த இரண்டிலே எதை வேண்டுமானாலும் நாம் தீர்மானிக்கலாம். அதிலே எதை நாம் தீர்மானிக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் நல்லவர்களாக இருக்கப் போகிறோமா அல்லது தீயவர்கள் என்கிற பெயரை எடுக்கப் போகிறோமா என்கிற விஷயம் தீர்மானிக்கப்படும். ஆகவே இங்கே பிறக்கும் போது யாரும் நல்லவனும் இல்லை, தீயவனும் இல்லை. நாம் நம்முடைய தேர்வுகளால் தான், எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் தான், நம்முடைய சொற்கள் தான், நம்முடைய செயல்கள் தான் நாம் யார் என்பதை தீர்மானிக்கின்றன. அந்த எண்ணத்தையும் சொற்களையும் செயல்களையும் நாம் தான் தீர்மானிக்கிறோம். ஆகவே என்ன சிந்தித்தாலும் அது நல்லதாகவே இருக்கட்டும், என்ன பேசினாலும் அது சிறந்ததாகவே இருக்கட்டும், என்ன செய்தாலும் அது பலன் தரக்கூடியதாகவே இருக்கட்டும், நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை எல்லோராலும் போற்றப்படுகின்ற நலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். அதை சாதித்துக் கொள்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் நம்மிடத்திலேயே இருக்கின்றன, நாம் தான் அதற்கு பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து விட்டால் போதும் நன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக எப்போதும் நிரம்பி நிற்கும். எல்லா விதங்களிலும் நம்மிடமிருந்து நன்மை மட்டும்தான் வெளிப்படும் எனும் போது நமக்கு கிடைப்பதும் நன்மையாகத்தான் இருக்கும், அதிலே மாற்றமே கிடையாது. அந்த வகையிலே இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய அத்தனை நாட்களுமே நன்மையால் சூழப்பட்ட நன்னாட்களாக அமைந்திட வேண்டும். அதற்கு இந்த நாள் ஒரு மிகச்சிறந்த துவக்கமாக நம் எல்லோருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம், 7:05 ஆகுது. மெரிசனல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தேர்ஸ்டே ஆகி விட்டது, June 25 இன்னைக்கு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவுல இருக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் வெளியில? இந்நேரத்துக்கு சும்மா சூரியன் சுளீர்னு கண்ணு மேலே அடிப்பாரு, ஆனால் இப்போ பார்த்தா அவர் வந்து மேகங்கள் எல்லாம் மறைச்சு நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குப்பா தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கர மேகமூட்டமாக இருக்குது. ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங் நினைக்கிறேன்ல, ஏன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த டியூஸ்டேலேருந்து வென்ஸ்டேலேருந்து லேசான மழை எல்லாம் பெய்யும் அப்படின்ட்டு. நேற்றுக்கு ஹத்தால வந்து செம மழை பெஞ்சிருக்கு போல இருக்கே, சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதனால் இந்த பக்கம் மழை பெய்யலைனாலும் அட்லீஸ்ட் இந்த கிளவுட் கவர் வந்திருக்கிறதுனால ஐ திங்க் இன்னைக்கு ஹோல் டே கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்யலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தாலாவது ஏசிக்குள்ளே உட்காந்துட்டு மழை வரும் மழை வரும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட ஹோப்போட நம்ம போகலாம். லெட்ஸ் சீ, எங்கேயாவது மழை பெஞ்சுதா? பெஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு மெசேஜ் அனுப்புங்க சரியா, இன்ஸ்டாகிராமில். அதுதான் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நம்ம தான் பேச போகிறோம். தேர்ஸ்டே ஆகிவிட்டது, இன்னும் ஒரு நாள் தான். சரி, கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் மின்சார கனவில் இருந்தும் காதலில் விழுந்து என் படத்துல இருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். சரியா, பேசுவோம் பேசுவோம். அண்ட் நீங்க எங்க இருக்கீங்க, எங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹவுஸ் த டிராபிக் அவுட் சைட்? இன்னைக்கு நான் வரும்போது என்னமோ எனக்கு சுத்தமா டிராஃபிக்கே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். இன்னைக்கு தேர்ஸ்டே தானே, எனக்கு ஏதோ ஃப்ரைடே ஃபீலாவே இருந்தது. மேபி ரோட்ல வந்து வண்டி எல்லாம் கம்மியா இருந்ததுனாலயா, இல்ல லிப்ட் டக்குன்னு கிடைச்சதுனாலயா, பெருசா ஸ்கூல் பஸ்ஸஸ்க்கு நடுவில் நான் சிக்காததுனாலயா என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கே வந்து ஆல்ரெடி எனக்கு ஃப்ரைடே ஃபீல்ஸ் வந்தாச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பயங்கர பிஸியான ஒரு வீக்கா இல்ல ஓகேயான வீக்கா, எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. சரியா, RJ கீர்த்தனா, KIRTHANA, இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்க இன்பாக்ஸ் பண்ணுங்க, எப்படி இருந்தது இந்த வாரம், எப்படி போயிட்டு இருக்கு, எங்கிருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் எனக்கு நீங்க தெரியப்படுத்துவீங்களா? ஓகே, KIRTHANA தான் ஸ்பெல்லிங், KEE கிடையாது. சரியா, ஜஸ்ட் ட்ராப் அ மெசேஜ் இன்பாக்ஸ்ல, நம்ம வந்து பேசுவோம். சரியா, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேளுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. ஹேவ் அன் அமேசிங் டே, குட் மார்னிங்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
3: free flight tickets ne on spot la plot book paniyena avlo offers ungalkaga ellame DTCP and RERA approved plots prop shell NRA Tamil Nadu land meetup miss pannadinga. For details call 056 415 4242. Plots nale prop shell dane.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆஹா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி வெளியாச்சு இல்லையா? நேற்றுக்கு தானே வெளியாச்சு. எஸ், நம்ம ஷார்ஜாவில் பெய்ட் பார்க்கிங் ஹவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து ஷார்ஜாவில் நீங்கள் பெய்ட் பார்க்கிங் பயன்படுத்துகிறீங்கன்னா மிட் நைட் வரைக்கும் பே பண்ண வேண்டியிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ ஷார்ஜாவில் பெய்ட் பார்க்கிங் ஹவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அன்டில் மிட் நைட். துபாயில் மட்டும்தான் வந்து நம்ம பார்க்கிங்க்கு ஜாஸ்தியாக பே பண்ணிட்டு இருந்தோம். ஷார்ஜா மக்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்களே அப்படின்ட்டு யாராவது ஃபீல் பண்ணிக்கலாம் ஷார்ஜா மக்களுக்காக. ஐயோ பாவம். எனவே பெய்ட் பப்ளிக் பார்க்கிங் ஹவர்ஸ் அக்ராஸ் ஷார்ஜா எமிரேட் வந்து அன்டில் மிட் நைட், அதாவது 12 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற இந்த ஒரு புது டிசிஷனை ஷார்ஜா சிட்டி முனிசிபாலிட்டி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புது மூவ் வந்து எந்தெந்த இடங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷார்ஜா, கால்பா, கோர்ஃபகான், அல்தீத், இன்க்ளூடிங் இந்த எல்லோ சைன் போர்ட்ஸால ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பார்க்கிங் ஸ்பேசஸையும் சேர்த்து உங்களுக்கு வந்து 12 AM வரைக்கும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பெய்ட் பார்க்கிங் வந்து உங்களுக்கு 12 AM வரைக்கும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க. ஸோ ஃப்ரைடேஸ் வந்து இட் இல் ஸ்டில் பி ஃப்ரீ அண்ட் ஒஃபிஷியல் பப்ளிக் ஹாலிடேஸ்லையும் ஃப்ரீயா இருக்கும் எக்ஸப்ட் டெசிக்னேட்டட் ஜோன்ஸ். சில இடங்களில் வந்து த்ரூ அவுட் த வீக் வந்து ஒரு சில பார்க்கிங் ஸ்லாட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பே பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. அதை தவிர்த்து மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா பெய்ட் பார்க்கிங் 12 மணி வரைக்கும் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ வழக்கம் போல அவ்வளோதான் 10 மணியோட முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு தாட்டோட இருந்தீங்கன்னா மைண்ட மாத்திக்க பாருங்க. பிகாஸ் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த ரிவைஸ்ட் பார்க்கிங் ஹவர்ஸ் வந்து அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 124,000 பெய்ட் பார்க்கிங் பப்ளிக் பெய்ட் பார்க்கிங் ஸ்பேசஸ் வந்து இந்த புது ரூலின் கீழே வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 8 AM அன்டில் மிட் நைட் வரைக்கும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஷார்ஜாவோட பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேசஸ்க்கு நீங்க ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும்.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: Seasons மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். Visit Dr. Geeta Sadanandan.
3: Ayu Treat Ayurveda Clinic, Dubai Silicon Oasis, மற்றும் DIP.
4: மலையாளம், தெலுங்கு, ஒரே இடத்துல
2: தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
5: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக, அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
9: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா?
11: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler.

0: பை ஜெட் ஆர் யூஏஇ. ஜெட் ஆரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ல பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வேட், ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் 9668 இஎம்ஐ ல உங்க பிராண்ட் நியூ எஸ்யூவிக்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: 311 டுவர்ட்ஸ் துபாய் வர டைரக்ஷன்ல மம்சார் கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. பிகாஸ் ஆஃப் விச் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகி பயங்கர கன்ஜெஷன் ஆகி இருக்கிறது பார்க்க முடியுது. சாரி, E11 அது. அண்ட் தென் 311 பார்த்தோம்னா அகைன் ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13 அப்படின்ட்டு எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது, முவேலா சைடில். ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா லைக் ஃப்ரம் இன்சைட்ஸ் ஆஃப் ஷார்ஜாலிருந்து டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் இன்றைக்கி வந்து இந்த கிசே சிமெட்ரி, முஹேஸ்னா 1 இதெல்லாம் தாண்டி மர்டுஃப்லாம் தாண்டி வர்க்கா வரைக்குமே வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து டிராஃபிக் இஸ் ஓகே. அண்ட் தென் திருப்பியும் வந்து இந்த இன்டர்நேஷனல் சிட்டி சைடில், நாதல் ஷிபா சைட்லலாம் பார்த்தோம்னா கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இந்த ஃபால்கன் சிட்டி ஆஃப் வண்டர்ஸ் கிட்டையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. பட் இது எல்லாத்தோட வேர்ஸாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம 611 தான். வாட் இஸ் ஹேப்பனிங்னு எனக்கு தெரியல. மூணு கிராஷஸ் வந்து பேக் டு பேக் பார்க்க முடியுது இந்த அல்வாஹா ஏரியாவிலிருந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம் வரும்பொழுது. அன்டில் ரெம்ராம் வரைக்குமே டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அல்வாஹாலேருந்து ரெம்ராம் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூணு கிராஷஸ் இப்போ அட் த மொமெண்ட் எனக்கு பார்க்க முடியுது. அந்த ஹோல் ஸ்ட்ரெச்சுமே வந்து பயங்கர கன்ஜெஸ்டடாக இருக்குது. ஸோ இந்த ரூட்ஸ்லலாம் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வரணும். ஏன்னா இந்த கன்ஜெஷன் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ பார்த்து பொறுமையாக பத்திரமா வாங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள்.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
1: ஆல் ரைட், 7:47 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. வெதர் இன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சூரியன் வந்து வெளியில வராரு போறாரு, வெளி வராரு போறாரு, அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரெயின் அண்ட் டஸ்ட் அலர்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டெம்பரேச்சரும் வந்து இந்த வீக்கெண்டை ஒட்டி கொஞ்சம் கம்மியாகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மழையை தாங்கி சுமந்து வரக்கூடிய இந்த மேகங்கள்லாம் இந்த பக்கமாக வருதான். அதனால ஃப்ரைடேலேருந்து நாளையிலேருந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட கம்மியாக வந்து ஃபீல் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன, இந்த மழையோடு சேர்த்து டஸ்ட்டும் சேர்ந்து காத்தோடு வீசிட்டு இருக்கு. அண்ட் ஹியூமிடிட்டியும் வந்து வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்குங்கிற மாதிரியும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியரலஜி தெரிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா நேற்றுக்கே சொல்லியாச்சு, 50 டிகிரிஸ்க்கு மேலே ஒரு சில இடங்கள் எல்லாம் போகுது. அண்ட் இன்சைட் தி சிட்டியை வந்து நம்ம 47-48 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து வெதர் அப்டேட். ஓகே, அண்ட் இன்ஸ்டாகிராமில் யார் யார் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுனா நானும் பொறுமையாக பார்க்குறேன். யார் அனுப்பியிருக்காங்க? குமார், அல்தாபரா, குட் மார்னிங். யோகராஜா, நவீன், நவீன் வந்து நவீன் ஃப்ரம் அபுதாபி, லிஸ்னிங் டு யுவர் ரேடியோ ஐல் கோயிங் டு ஆஃபீஸ். இந்த வீக் வந்து அமேசிங்காக இருந்தது, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ ஹாப்பி ரீடிங் திஸ் மெசேஜ். வாரம் ரொம்ப நல்லா இருந்ததுனாலே ஐம் ஷுர் உங்களோட ஸ்பிரிட்ஸ் வந்து ஹையாக இருக்கும். அண்ட் லெட் இட் பி திஸ் வே, அடுத்து வரக்கூடிய வாரமும் இதே மாதிரி அமேசிங்காக உங்களுக்கு இருக்கட்டும். தனுவேல், குட் மார்னிங் டு யூ. நிவாஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரம் துபாய், ரோட் இஸ் எம்டி, டோன்ட் நோ வைன். அவரும் எனக்கு ஒரு 7 மணி சுமாருக்கு அனுப்பியிருக்காரு. இல்லை, இன்னைக்கு எனக்கும் அதுதான் அங்கே ஃபீல் ஆச்சு. வேறு யார்? ஹாய் கே, கிளவுடி மார்னிங். இன்னைக்கு என்னோட டாட்டர் ஃபாத்திமா அஃப்தாவோட பர்த்டே அப்படின்னு சொல்லி முகமது ரிஃபை வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கரெக்டாக தான் சொல்லணும் உங்கள் பேரை. ஸோ உங்களுடைய டாட்டர் ஃபாத்திமா அஃப்தாவுக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் தமிழ் எஃப்எம். அண்ட் சபேஷ், குட் மார்னிங் டு யூ. சரவணா, வேறு யார், குட் மார்னிங். சங்கர் கலியபெருமாள், குட் மார்னிங். அஃசல் வந்து ஃப்ரம் உவேலா, இன்னைக்கு வந்து அலையனை நோக்கி போயிட்டுருக்கேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஜேசோ ஃப்ரம் லண்டன், குட் மார்னிங் டு யூ டூ. அண்ட் தென் வேறு யார், சரவணன் அர்ஜுன், குட் மார்னிங். அண்ட் வேறு யார், ரவுண்ட் அபவுட்ல ஏர்போர்ட் ரவுண்ட் அபவுட்ல டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு அல்தா பராக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த வாரம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஜெயின் முகமது, குட் மார்னிங் டு யூ டூ. அஜ்மான்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கேசவ் பெருமாள், குட் மார்னிங். ஷாகுல், குட் மார்னிங் டு யூ டூ. எனிவே, அனைவருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். அண்ட் மீதி இருக்கிறவங்கலாம் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, எங்கேருந்து கேட்குறீங்க அப்படின்ட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு. அண்ட் ரைட் நவ் யாருக்கு மனசு திட்டம் எட்டு வேணும், 800-8940 கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டா கேளுங்க, பாப்போம். ஹாய், வணக்கம், குட் மார்னிங்.
2: இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சித்ரவேல் ஃப்ரம் அபுதாபி.
1: ஆடடே, ரொம்ப நாள் ஆச்சு.
2: ஆமா ஆமா ஆமா, ஆஃப் கோர்ஸ். நீங்க பிஸி ஆயிட்டீங்க, லைன் கிடைக்க முடியல.
1: அச்சச்சோ, அப்பலாம் இல்ல, நான் இங்கேயே தான் இருக்கேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஹவுஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஊர்ல?
2: என்ன
1: பாட்டு வேணும்? உங்களுக்கும் ஒரு பிரேக் அப்புறமா அந்த பாட்டு, அதுக்கப்புறம் டைம் இருந்தா இன்னும் ஒரு பாட்டும் கேளுங்க, அப்புறம் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகள்லாம் சொல்றதுக்காக. ஓகே, அப்புறமா திருப்பியும் நம்ம பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
4: கூடவே
5: வீக்லி டிரா,
4: உடனே பிக் டிக்கெட்.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
14: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
15: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
16: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
17: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் அரசு கோடைக்காலத்தை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கான நெகிழ்வான வேலை நேர திட்டத்தை மீண்டும் அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூன் 29 முதல் செப்டம்பர் 10 வரை இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு துறைகள் தங்களின் செயற்பாடு தேவைகளை கருத்தில் கொண்டு 2 வேலை முறைகளில் ஒன்றை தேர்வு செய்யலாம். திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் 7 வேலை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 4.5 வேலை என முதலாவது முறை காணப்படுகிறது. இரண்டாவது முறையில் திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் 8 வேலை, வெள்ளிக்கிழமை முழு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில அரசு அமைப்புகள் தங்களின் தேவைக்கேற்ப நெகிழ்வான வேலை நேரம், வீட்டிலிருந்து வேலை போன்ற வசதிகளையும் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்துதல், உடல் மற்றும் மனநலத்தை ஆதரித்தல், உற்பத்தி திறன் மற்றும் பணித்திறனை உயர்த்துதல், நவீன மற்றும் நெகிழ்வான பணிச்சூழலை உருவாக்குதல் ஆகிய நோக்கங்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. நாட்டில் ஒரே பகுதியில் நேற்று மாலை அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 மேக்னிடியூட் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பல கட்டிடங்கள் இடிந்து விழ காரணமாகின. இந்த வலுவான அதிர்வுகள் காரணமாக வெனிசுவேலாவின் தலைநகரமான கராகஸில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்து வெளியேறி தெருக்களில் திரண்டனர். தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக அந்நாட்டு இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், உயிரிழப்புகள் தொடர்பிலான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அங்கு தேசிய விடுமுறை என்பதால் பெரும்பாலான மக்கள் வீடுகளில் இருந்திருப்பர் என்று கூறப்படுகின்றது. இதேவேளை வெனிசுவேலாவை தொடர்ந்து ஜப்பானிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 6.9 மேக்னிடியூடில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: மின்வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை மின்வாரியத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் இன்று வெளியிடவுள்ளார். மின்சாரத்துறையில் இதுவரையில் ஏற்பட்ட மோசடிகள் குறித்த தகவல்கள் இதன் மூலமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று காலை 10:30 அளவில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் உட்கட்டமைப்பு, நிதி, மனிதவளம், தளவாட பொருட்கள், நடைபெற்று வரும் திட்டப்பணிகள், வருவாய் மற்றும் செலவினங்கள் குறித்த விரிவான வெள்ளை அறிக்கையினை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெளியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவா வேலு வீடு உள்ளிட்ட 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனை நடத்தி வருகிறது. தென் மாத்தூரில் உள்ள கல்வி நிறுவனங்களிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. திண்டுக்கல்லில் ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய பொறியாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகிறது. மீனாட்சிபுரத்தில் உள்ள பொறியியலாளர் கண்ணன் வீட்டிலும் சோதனை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2006-11 அமைச்சராக இருந்தபோது சொத்து குவித்ததாக ஏவாவையிலும் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிமாச்சல பிரதேசத்தில் பெய்த திடீர் கன மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் காணாமற் போயுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் கே பன்யோர் மாவட்டத்தில் இன்று நேற்று திடீரென கனமழை பெய்தது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் பல பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எள்ளு, பயறு போன்ற குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்ய மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனும் சட்டத்தரணியுமான ரக்கித ராஜபக்ச லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரக்கித ராஜபக்ச மற்றும் சரித் அபேசிங்க ஆகியோர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமகி ஜனபலவேகிய கட்சியின் ஹொரானா அமைப்பாளரான சரித் அபேசிங்கவும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த கைதுகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்று சில இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் தற்போது வரை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த கைதுகளுக்கான குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது வழக்கின் விவரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வமான விரிவான தகவல்களை வெளியிடவில்லை.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் இன்று காலை நடைபெற்ற ஏ குழுவில் செக் குடியரசுக்கு எதிரான போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. இதேவேளை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் தென்கொரியாவுக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. மொரோக்கோ அணி 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்டியை வீழ்த்தியது. இதேவேளை பிரேசில் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி வெற்றியீட்டியது. கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கு எதிரான போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. இதேவேளை பனாமாவுக்கு எதிரான போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் குரோயேஷியா வெற்றி பெற்றுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை 75 டாலருக்கும் கீழ் குறைவடைந்துள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடங்கிய போது உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை 68-70 டாலர்களுக்கிடையில் காணப்பட்டிருந்தது. தற்போது அதே வகையில் எண்ணெய் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.55% சரிந்து 69.25 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.76% சரிந்து 72.44 டாலராக உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் $4,000 விட குறைவடைந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 3,996.69 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 57.43 டாலராக கடும் சரிவை சந்தித்துள்ளது. இந்த விலை வீழ்ச்சி அமீரகம் மற்றும் சென்னை சந்தைகளிலும் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் தற்பொழுது ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று பொதுவாக வானிலை தெளிவாகவும் ஓரளவு மேகமூட்டத்துடனும் இருக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் வேளையில் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் குவியும் மேகங்கள் மழையை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று கிழக்கின் சில பகுதிகளில் இதமானது முதல் கனமழை பெய்தது. சில இடங்களில் புழுதி மற்றும் மணல் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை சற்று குறைவடையும் என்றாலும் பல பகுதிகளில் இன்னும் வெப்பம் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43-47 டிகிரி செல்சியஸுக்கிடையில் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே FM தான் அடி கேப்போம்.
2: Star of the month. Singer SPB.

0: கோல்ட் ரேட் தங்கத்தோடைய விலையை தொடர்ந்து சரிஞ்சிட்டு வரத பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து மேலும் சரிவை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தங்கத்தினுடைய விலை 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 486 திரம்ஸ் 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 450 திரம்ஸ் 50 ஃபில்ஸ் ஆக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 நிமிஷம் ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல டிஷ்யூம்ல இருந்து நெஞ்சாங்கூட்டில் அண்ட் 12B இருந்து ஜோதி நெறிஞ்சவ ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். ஸோ பாசிட்டிவா மார்னிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உலகத்துல சுத்தி நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இன்னைக்கு காலையில கண் விழிக்கும் பொழுதே பார்த்த ஒரு செய்தி தான் வெனிசுவேலால ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நில நடுக்கம். ஸோ ஸ்ட்ராங் எர்த்குவேக் வந்து ஸ்ட்ரக் ஆகி இருக்கு. வெனிசுவேலானுடைய கேபிட்டல் வெஸ்ட் ஆஃப் வெனிசுவேலாஸ் கேபிட்டல் நேத்திக்கு மத்தியானம் யா நேத்திக்கு தானே வென்ஸ்டே யா நேத்திக்கு மத்தியானத்துக்கு மேல ஆகியிருக்கு. அதன் காரணமாக நம்ம பார்த்தோம்னா நிறைய கட்டிடங்கள்லாம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அண்ட் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடிபாடுகள் எல்லாம் சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஹெவி கேஷுவாலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 1000 பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருப்பாங்கிற மாதிரியும் செய்தி எல்லாம் வெளியாகி இருக்கு. 7.2 மேக்னிடியூட்ல எர்த்குவேக் வந்து ஹிட் ஆகியிருக்கு அண்ட் அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே திருப்பியும் வந்து ஒரு 7.5 மேக்னிடியூட்ல இன்னும் ஒரு எர்த்குவேக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினால்தான் வந்து ஹை கேஷுவாலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெத் டோல் வந்து இந்த ஒரு இன்டென்சிட்டியில பார்த்தோம்னா 10,000 to 100,000 வரைக்கும் போகுங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. இது மாதிரி இயற்கையினுடைய பேரிடர்கள் இருந்து நம்மளால தப்பிக்கிறதுக்கு முடியவே முடியாது. இது யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணுதான். பட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் சென்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் பீஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம். அண்ட் இதை எப்படி வந்து பார்த்தோன்னா அந்த போர்ட்டோரிகோடைய கோஸ்டல் சைடில் வந்து சுனாமி வார்னிங் எல்லாம் வேற கொடுத்துருந்துருக்காங்க. பட் தென் அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை விட்ராவும் பண்ணியிருக்காங்க சுனாமி அலர்ட்டும். அதனால வெனிசுவேலா வந்து இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி சீஸ்மிக்கலி ஆக்டிவ் ஜோனில் தான் வந்து இருக்கு. கரீபியன் பிளேட் அண்ட் சவுத் அமெரிக்கன் பிளேட் மீட் ஆகக்கூடிய இடத்துல தான் வந்து வெனிசுவேலா இருக்கு அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே அந்த இடத்துல இட் இஸ் ப்ரோன் டு அ லாட் ஆஃப் யூனோ எர்த்குவேக் அண்ட் ட்ரெமருக்கான ஒரு ப்ரோன் ஏரியாவாக தான் இருக்கு. அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தா சில வருஷங்களுக்கு முன்னாடியும் வந்து நிறைய பேர் நிறைய பல்லாயிரக்கணக்கான மக்கள்

0: வந்து அந்த ஏரியாவில் ஏற்பட்ட எர்த்குவேக்கில் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் பீப்புள் ஆர் சேஃப் அண்ட் அடிபட்டிருக்கக்கூடிய பீப்புளுக்கெல்லாம் வந்து தகுந்த நேரத்தில் உதவி கிடைக்கணும் அண்ட் அவங்களுக்கு சிகிச்சையும் கிடைக்கணும். அண்ட் லெட்ஸ் கீப் தெம் இன் ஆர் ப்ரேயர்ஸ்.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே பிக் டிக்கெட்.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
4: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by

0: நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
1: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம், அதுல அச்சீவ் பண்றதுக்கு அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே?
2: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பேன்.
1: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில் June 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். Associate partner Simply South Road TV. Energized by 89.4 Tamil FM. இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: 10 ஆஃபர் அலர்ட்
1: ஆப்ஷனோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் June 28 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ்னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் RERA அப்ரூவ்ட் பிளாட்ஸ். ப்ராப்ஷல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
4: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
6: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அதாவது கவர்மெண்ட் செக்டர்ல நம்ம வேலை பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பல தருணங்கள்ல நமக்கு தோணும். முக்கியமா இந்த ஹாலிடேஸ் ஆர் இந்த பிளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர்ஸ் இதெல்லாம் அறிவிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தோணும், கரெக்டா? ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் நம்ம பார்த்தோம்னா கோடை காலத்தை முன்னிட்டு கோடை காலம் வரும் பொழுது இங்க நம்ம துபாயில பிளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா? நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இங்க நம்ம யூஏல எஸ்பெஷலி துபாயில வந்து தருவாங்க. அதுல வந்து நேற்றுக்கே அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கோடையை முன்னிட்டு வந்து அரசு ஊழியர்களுக்கு இந்த ஃபிளெக்சிபிள் டைம் வந்து துபாய் அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன்படி வந்து ரெண்டு மாடல்ஸாக நம்ம ஒர்க் பண்ணலாமா, சரியா? ஸோ இங்கே யூஸ்வலி ஃப்ரைடேஸ் வந்து ஒர்க்கிங்னா ஷார்ஜா வந்து அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைடேஸ் வந்து ஈவன் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ண வேண்டிய ஒன்று இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஆப்ஷன் 1 என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கலாம்னா, திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் போதும், அண்ட் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் 4.5 மணி நேரம் வேலை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4.5 hours வந்து ஒர்க் பண்ணணும். இது வந்து மாடல் 1. இல்லைனா ஆப்ஷன் 2 வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, திங்கள்லேருந்து வியாழன் வரைக்கும் வழக்கம் போல வந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை முழுசாக வந்து ஹாலிடே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க, விச் இஸ் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ June 29 திங்கக்கிழமையிலிருந்து September 10 வரைக்கும் இந்த ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர்ஸ் அமல்படுத்தப்படும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது துபாயில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா.
1: ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர
0: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
3: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: தமிழ் எஃப் எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.

48 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு இல்லையா? டெய்லி வந்து நமக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், அதாவது வீட்டில் சமைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா என்ன சமைக்கிறது நாளைக்கு, என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா இல்லை வீட்டில் வந்து யார் மேஜராக குக் பண்ணுவாங்களோ அவங்க வந்து சொல்றதை கேட்போம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தா ஸ்கூல்லாம் படிக்கும்போது அம்மா வந்து டெய்லி நைட் இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னமா யோசிக்கிற அப்படின்னா, இல்லை நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு. பல வருஷமா அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு டவுட் வரும். சரி அது அப்போ, ஆனால் இப்போ நம்ம வந்து 50-50 இல்லையா? சில நாட்கள் வீட்டில் சமைக்கிறோம், பல நாட்கள் வெளியில் சாப்பிட்றோம் இல்லையா, ஆர்டர் பண்ணுவோம் இல்லை போய் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்கும்பொழுது நமக்குமே இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், எனக்குமே இருக்கிறது என்னன்னா, என்ன சாப்பிடலாம், என்ன ஆர்டர் பண்ணலாம், ஒரு எங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ ரைட் நவ் நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கன்ஃபியூஷனை வந்து கிளியர் பண்ணிடுறேன் நான். வெஜ் மீ பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட், எப்படி போயிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா? நான் வந்து பல தடவை சாப்பிட்ருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ஸ். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒன்றுனா நான் சொல்கிறேன். சொன்ன மாதிரி இது வந்து பியோர் வெஜ், ஓகேவா? அண்ட் அங்கே வந்து பெரிய ஒரு விஷயமே அவங்களோட ப்ரைஸ் ஃபேக்டர் தான். பயங்கர அஃபோர்டபுளான ரேட்ஸில் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், எல்லாமே சூட சூட சூப்பராக தருவாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல இட்லி தோசை வடை பொங்கல்னு சொல்லி எல்லாம் சுட சுட டேஸ்டியாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் லஞ்ச் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகேன் வெஜ் மீல்ஸ், அப்புறம் பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், புலாவ்னு சொல்லி வெரைட்டி ரைஸும் உங்களுக்கு கிடைக்கும். டின்னருக்கு வந்து சப்பாத்தி, குருமா, பரோட்டா, ஊத்தப்பம், தோசை வெரைட்டிஸ், சோலே பட்டூரைன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு கேட்கவே வேண்டாம், வடை, டீ, அப்புறம் பக்கோடா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால நம்ம பேச்சுலர்ஸ்க்கு அப்படின்னு வச்சிங்கன்னா கிடையவே கிடையாது, ஃபேமிலியோட போய் நீங்க சாப்பிடலாம். பியூட்டிஃபுல்லான ஏம்பியன்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. யூஏயில் வந்து கிட்டத்தட்ட 17 மேற்பட்ட இடங்கள்ல வெஜ் மீ ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளைகள்லாம் இருக்கு. ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். அண்ட் நூன்லலாம் கூட வந்து டெலிவரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால உங்களால் போய் சாப்பிட முடியலனாலும் டக்குனு பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. நிறைய இடங்கள்ல இருக்கனால கன்வீனியன்டா நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லை போயும் சாப்பிடலாம். வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா அது வெஜ் மீ பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். சரியா, ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க, வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் நியர் மீன்ட்டு கூகுளே சொல்லுவோம் எங்க இருக்குன்ட்டு. இதை ஆர்டர் பண்ணுங்க, இல்லை போய் சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திருவள்ளூர் ரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 உயர்ந்தது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஓர் இளம்பெண் உயிரிழந்துள்ளார். ஒடிசாவைச் சேர்ந்த 28 வயது இளம்பெண்ணி உயிரிழந்துள்ளார். ஆந்திராவில் 405 கோடி ரூபாயில் தங்கச் சுரங்க திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். தங்கச் சுரங்கம் மற்றும் தங்கத்தை பிரித்தெடுக்கும் திட்டம் கர்னூல் மாவட்டம் ஜோனகிரியில் செயற்படுத்தப்படுகின்றது. தங்கச் சுரங்கம் திட்டத்துக்காக 1500 ஏக்கர் நிலத்தை ஆந்திர அரசு ஒதுக்கியுள்ளது. முதற்கட்டமாக 600 ஏக்கரில் சுரங்கம் தோண்டும் பணிகள் நடைபெறும் என்றும் 400 கிலோ தங்கம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2வது ஆண்டில் 900 கிலோ தங்கத்தை பிரித்தெடுப்பதை ஆந்திர அரசு இலக்காக நிர்ணயித்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு படையினர் சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பில் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் டிவிஏசி ரெய்டு நடத்தி வருகின்றது. அதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார். சட்டப்படி எதிர்கொண்ட நீதிமன்றத்தில் அவர் தரப்பு நியாயத்தை நிரூபிப்பார் என்று முன்னாள் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் திமுக ஆட்சிக் காலத்தில் ஊழல் என இதுவரை தொடரப்பட்ட ஒரு வழக்கில் கூட குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடிந்ததில்லை என்பதையும் வரலாறு என்றார். ஆளும் கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் அல்ல திமுக. இதைவிட பெரிய அடக்குமுறைகளையே பார்த்தவர்கள் நாங்கள். இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் பேருந்து கட்டண திருத்தத்தை ஜூலை 1 முதல் அமல்படுத்த கோரி தனியார் பேருந்து சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த கோரிக்கை நேற்று எழுத்துப்பூர்வமாக கையளிக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். அதன்படி அடுத்த 5 நாட்களுக்குள் கட்டண திருத்தம் தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல்களை நடத்த எதிர்பார்ப்பதாக கெமனு விஜிராத்ன தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அடுத்த வாரத்தில் பெட்ரோல் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த எரிபொருள் விலைகள் ஜூலை 2026 கணிசமாக குறைவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து 1 பேரலுக்கு 20 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக குறைவடைந்துள்ளது. இதனால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில்லறை எரிபொருள் விலைகளிலும் குறைவு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள நீண்டகால கூட்டாளிகளின் பாதுகாப்பை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் அமெரிக்கா எடுக்காது என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து இன்னும் நிச்சயமற்ற நிலை தொடரும் சூழலில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் குவைத் நாடுகளுக்கான தனது பயணத்தின் போது அவர் இதனை கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐசிசி உலகக்கோப்பை T20 மகளிருக்கான கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி 38 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியேட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 186 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இங்கிலாந்து மகளிர் அணி 38 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியேட்டியது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4
4: நினைக்கல. தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: கோல்ட் ரேட் brought to you by ஐன் கோல்ட் வாலெட் ஆப்ல வெறும் 1 திர்ஹம் முதல் கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
1: தங்கத்தோட விலை சொன்ன மாதிரி குறைஞ்சுதான் இருக்கு, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 486 திரம்ஸ் 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 450 திரம்ஸ் 50 ஃபில்ஸ். இதே ஊர்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து கிராமுக்கு 210 ரூபாய் குறைஞ்சிருக்கு, 13,140 ரூபாய்க்கும். ஒரு பவுன் தங்கம் வந்து 1,05,120 ரூபாய்க்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. இது வந்து நேத்தை காட்டிலும் ஒரு பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,680 ரூபாயாக 80 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அண்ட் வெள்ளியினோட விலையும் வந்து கம்மியாயிட்டு தான் இருக்கு, கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சு ஊர்ல 230 ரூபாயாக இருக்கு.
0: இன்று தங்கத்தின் விலை brought to you by ஐன் கோல்ட் வாலெட் ஆப்ல வெறும் 1 திர்ஹம் முதல் கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கடந்த வாரம் வந்து துபாய் இட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஒன்று நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா. துபாய் மாதிரி எக்ஸலண்ட்டாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறத வந்து துபாய் இட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒரு வேலையை வந்து தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் சிறப்பாக செஞ்சு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி ஒரு செயல் செஞ்சோன்னா அது வந்து இட்ஸ் லைக் யூனோ யூ ஜஸ்ட் துபாய் இட் அப்படிங்கிற மாதிரி துபாய் மாதிரி சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக அதை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதையொட்டி நேற்றுக்கு பார்த்தோன்னா நம்ம துபாயினுடைய கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் வந்து ஒரு புது விருதும் வந்து அறிவிச்சிருக்காரு. துபாயோடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பங்களிக்கக்கூடிய எக்ஸலண்டா செயல்படக்கூடிய நபர்கள் அவர் எக்ஸலண்டா செயல்படக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து விருது அளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டுதோறும் துபாய் இட் அப்படிங்கிற பேர்ல விருது வழங்கப்படும் மாதிரி துபாயினுடைய இளவரசர்

0: தாட். ஸோ அப்படி இருக்கும்பொழுது துபாயிலையும் அதே மாதிரி தான் சிறப்பாக செயல்பட்டவங்களை வந்து பாராட்டி அட் த சேம் டைம் அடுத்த ஜென்ரேஷனையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணும் வகையில் கேட்டகரிஸும் அறிவிச்சிருக்காங்க. மல்டிபிள் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ப்ராஜெக்ட் கேட்டகரியில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டெலிவரிங் எக்ஸப்ஷனல் ரிசல்ட்ஸ் இன் ரெக்கார்ட் டைம், அதுக்கப்புறம் டெக்னாலஜி ட்ரிவன் ப்ராஜெக்ட் ஐடியாஸை வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அண்ட் எக்ஸப்ஷனல் அர்பன் இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ், எஜுகேஷனல் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டக்குன்னு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் எக்ஸப்ஷனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ், அண்ட் தென் இண்டிவிஜுவல் கேட்டகரியில் பார்க்கும்பொழுது எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட் டெலிவர் பண்ணியிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர், அண்ட் எக்ஸப்ஷனலாக சக்ஸஸ் பார்த்துருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் துபாய் இட் விருது வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு திரஹாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
5: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தி ஸ்டோர் நியர் கோசூக் மெட்ரோ ஸ்டேஷன். பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
6: 25 பில்லியன் திரஹாம்ஸ் நிச்சய பரிசு.
5: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரஹாம்ஸ்.
6: கூடவே வீக்லி டிரா.
5: உடனே bigticket.ae இல்ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
7: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
8: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
9: தமிழ் FM தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
10: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யாரு அவரு?
9: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
2: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: அடிங்க
11: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகெயின் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்ஸ்.

0: இன்னும் கொஞ்ச நாள்ல சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா? சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த வருஷம் எவ்வளவு பேரு குழந்தைங்களோட வெளியூர்களுக்கு டிராவல் பண்ண போறீங்கன்னு தெரியல. பட் ஐம் ஷோர் லைக் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து இங்க ஊர்ல இருப்பீங்க. அண்ட் உங்க வீட்டுல குழந்தைங்களை வந்து இதர் கேர் டேக்கர் கிட்டயோ இல்ல வந்து உங்க அம்மா அப்பா கிட்டயோ இல்ல நீங்களே வந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம். அண்ட் அவங்க வந்து வீட்டுல இருப்பாங்க அப்படிங்கறதுனால ரொம்ப நேரம் வீட்டுல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களை கொஞ்சம் கண்காணிப்போடு பாத்துக்க வேண்டியது அவசியமான ஒன்னா இருக்கும். ஏன் அப்படி இந்த நேரத்துல இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல் நான் ஒன்று பார்த்தேன். இங்கே ஷார்ஜால ஒரு 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஆயிருக்கக்கூடிய ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே தான் சரி உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அண்ட் யூஏயில் இருக்கிற டாக்டர்ஸும் இதை பற்றின ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னா, ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய ஒரு 5 வயசு பையன், அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கா, அவங்க வீட்டில் அம்மா முன்னாடி சின்ன சின்ன பீட்ஸ் இருக்குல்ல, இந்த மணிகள் மாதிரி இருக்குமே, இந்த முத்து ஒரு மணி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றுனா வாயில் எடுத்து போட்டுட்டு இருந்திருக்காரு. அதை டக்குன்னு அவங்க அம்மா பார்த்தோன்னே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலி எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, துப்பு வாயில் ஏதாவது வச்சிருக்கியா துப்புன்னு சொல்லிட்டு கையில் ஏதாவது அந்த பீட்ஸ் இருந்ததுன்னா அதை வாங்கி ஓரமாக வச்சிருந்துருக்காங்க. பட் அவங்க என்ன ரியலைஸ் பண்ணலன்னா, இது வந்து மேக்னெட்டிக் பீட்ஸ், ஓகேவா, மேக்னெட் இருக்கிற பீட்ஸ் அது. ஸோ என்ன ஆகியிருக்கு, ஆல்ரெடி வந்து அந்த பையன் இந்த மாதிரி இந்த மேக்னெட்டிக் பீட்ஸை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கான் போல. இந்த பையன் வந்து அப்பப்போ என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி வயிறு வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருப்பானாமா. அப்புறமா சரியாயிருமா. இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே, 5 வயசு குழந்தைக்கு எப்பவுமே இருக்கிற மாதிரி தான், ஸ்டமக் பக்கா இருக்கும், ஏதாவது சாப்பிட்டது ஒத்துக்கலங்கிற மாதிரி அவங்களும் ப்ரஷ் ஆஃப் பண்ணி விட்டுருந்துருக்காங்க. ஆனா என்ன ஆகியிருக்குன்னா, அந்த ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட 3வது முறையாக அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. அண்ட் வாமிட் பண்ணியிருந்ததுக்கு அப்புறமா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி வீக் ஆனதை பார்த்த உடனே தான் என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, வழக்கம் போல எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் ஷாக்கிங்கான விஷயம் ரிவீல் ஆகியிருக்கு. அந்த குழந்தையோட வயத்துல ஏற்கனவே இந்த மேக்னெட்டிக் பீட்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. அந்த குழந்தை அம்மா பார்க்காத நேரத்தில் அந்த பீட்ஸ் எடுத்து முழுங்கிருக்கு போல இருக்கு. ஸோ அப்படி முழுங்கின அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா, அது காந்த சக்தி இருக்கக்கூடிய அந்த மணிகள் தானே, என்ன இருக்காங்க, கிட்டத்தட்ட 52 பீட்ஸ் வந்து அந்த குழந்தையோட வயத்துல இருந்திருக்கு. அண்ட் ஒன்னுக்கு ஒன்று வந்து அந்த காந்த சக்தி இருக்கிறதுனால என்ன இருக்கா, அந்த குழந்தையோட சிறுகுரலுடைய வெவ்வேறு பகுதிகளில் அந்த பீட்ஸ் எல்லாம் போய் செட்டில் ஆயிருக்கு. ஸோ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்கொன்று அட்ராக்ட் பண்ணும்போது அதுக்கு இடைப்பட்ட அந்த கேப்ல வந்து பார்த்தா மற்ற அந்த டிஷ்யூஸ் அண்ட் இன்டஸ்டைன்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டக் ஆனதுனால அந்த குழந்தைக்கு வலி ஏற்பட்டிருக்கு, டிஸ்கம்ஃபர்ட் வந்திருக்கு, வாமிட்டிங் சென்சேஷன் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி இப்படி ஒரு சீரியஸான ஒரு விளைவில் கொண்டு போய் விட்டுருக்கு. டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருக்காங்க, எண்டோஸ்கோபி முறையில் வந்து வயத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்ஸ் எல்லாம் அகற்றிடலாம் அப்படின்னு பார்த்துருந்துருக்காங்க. பட் இட் வாஸ் லைக் 2 காம்ப்ளிகேட்டட். சின்ன குழந்தை, 5 வயசு, இன்டஸ்டைன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கங்கே போய் இந்த மணிகள்லாம் மாட்டியிருந்த அந்த காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, இம்மீடியட்டாக எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் குழு வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்து அந்த குழந்தைக்கு டக்குன்னு சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு அந்த மணிகள் எல்லாத்தையும் அகற்றியிருக்காங்க. ஸோ அதில் என்ன தேங்க்ஃபுல்லினா, அந்த குழந்தையோட இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் எதுவும் கட் பண்ணாமல், உள்ள இன்டர்னலி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல், இன்ஜுரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாமல் அந்த குழந்தை வயத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் பீட்ஸ் எல்லாம் சேஃபாக அகற்றி எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். அம்மா அப்பாவுடைய முன்னிலையில இந்த மாதிரி ஏதாவது பண்ணா பரவாயில்ல, இந்த அம்மா நினச்சிருப்பாங்க வாயில் 1-2 போட்டிருக்கோம், நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம், அதனால ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு வயலை பார்த்துட்டு போயிருப்பாங்க. பட் அம்மா அப்பா வந்து பார்க்காத நேரங்களில் இந்த மாதிரி ரிஸ்கியான விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது என்னத்துக்கு ஆகிறது சொல்லுங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் சோக்கிங் ஹசார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி குட்டி வயசு குழந்தைங்க இருக்கிற வீடுகளில், விவரம் தெரியாத குழந்தைங்க இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் வந்து அவங்க கைப்படக்கூடிய இடங்களில் வைக்காதீங்க. அஸ் பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் தான், அஃப்கோர்ஸ் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. பட் ஒரு சில சமயங்களில் கவனக்குறைவாக நம்மளும் அங்கங்கே வச்சிருவோம், அது அந்த குழந்தைங்க வந்து நமக்கு தெரியாத நேரத்தில் எடுத்து உட்கொள்ளவோ லைக் வாயில போடுவோ இல்ல மூக்கில் போடுவோ இந்த மாதிரி ஏதாவது பண்றதுனால சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு போய் விட்டுடும். ஸோ உங்க வீட்டை வந்து நீங்க எப்படி சைல்டு ப்ரூஃப் பண்ணுவீங்களோ, அந்த ஓரங்கள்லாம் வந்து அந்த சைல்டு ப்ரூஃப் யூனோ அந்த பிளக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க செக்யூர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்றதோட சேர்த்து இப்படி குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமும் அவங்க கண்ணில் கையில படக்கூடிய இடங்கள் எல்லாம் வைக்காம இருந்தீங்கன்னா இட் பி குட் சரியா. ஸோ லெட் திஸ் பி அ ரிமைண்டர், வீட்டை போய் பாருங்க, செக் பண்ணுங்க, டேஞ்சரஸான பொருட்கள் இருந்ததுன்னா அதை உடனே அகற்றிடுங்க.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
3: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
4: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT, 0 interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
5: 311 டிராஃபிக் இருக்குதான் செய்து. ஒரு கிராஷ் வேற ஒன்று ஆகியிருக்கேங்க தெரியுமா, மொஹேஷ்னா ஃபோர்த்தில். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா அந்த வாசல் ஓஎஸ்எஸ் பில்டிங் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓஎஸ்எஸ் 2, 3 அந்த பில்டிங்ஸ்க்கு வெளியில் வந்து எனக்கு இங்கே மேப்பில் பார்க்க முடியுது. அங்கே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் தென் E11 அந்த மம்சார் சைடில் அகேன் இன்னும் ஒரு கிராஷ்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அனதர் ஒன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தது கிளியர் ஆகிட்டு இப்போ திரும்பியும் வேற ஒரு கிராஷ் ஒன்றா இருக்குது. அண்ட் 611 வந்து கிராஷஸ் எதுவும் இல்லை, பட் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ராசல் ஹோர் ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ராசல்கோர் ரோடு போய் ஜாயின் ஆகக்கூடிய அந்த இடம், அந்த அவீர் ரோடு, ராசல்கோர் ரோடெலாம் ஜாயின் ஆகிற இந்த பெரிய ரவுண்ட் அபவுட் இருக்கே, அங்கேயுமே வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. அதை தவிர்த்து வேற எதுவும் அலாமிங்காக இல்லை. வழக்கமாக இருக்கிற இடங்களில் டிராஃபிக் எல்லாமே இருக்க தான் செய்யுது, அதனால பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க.
4: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
6: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
2: 10-10 offer alert.
1: Drop Shell-oda NRI meetup-ku neenga ready-a? Coming June 28th, 9 a.m. to 9 p.m. Ramada Cornish Hotel, Abu Dhabi-la. 10 gold coins, 10 square feet extra free. Chennai-ki free flight tickets-nu on spot-la plot book paniyena avlo offers ungalukkaga. Ellame DTCP and RERA approved plots. Drop Shell NRI Tamil Nadu land meetup-a miss pannidadinga. For details call 056-415-4242. Plots-nale Drop Shell dane.
7: Endha velaiyum seiya mudiyama ungala paduthakoodiya sinus-la irundhu ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
8: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
8: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
8: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே பிக் டிக்கெட்.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
9: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
10: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: 300 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 3வது நாளாக 300 பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு கண்டனம் வலுத்த நிலையில் முதல்வர் இன்று பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். மேலும் பெரம்பூர் பேருந்தில் முதல்வர் பயணித்தார். விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்ற தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு இதுவரை பதில் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்திய பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான இறுதியான சான்று அல்ல என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான சான்றாகவும் அரசு நலத்திட்டங்களுக்கான தகுதியை நிரூபிக்கும் ஆவணமாகவும் பயன்படுத்தப்படுவது குறித்து பொதுமக்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தை தொடர்ந்து வெளிவிவகார அமைச்சகம் இது தொடர்பில் முக்கிய விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளது. அமைச்சகத்தின் விளக்கத்தின்படி இந்திய பாஸ்போர்ட் என்பது முதன்மையாக வெளிநாட்டு பயணத்துக்கான ஓர் அதிகாரப்பூர்வ பயண ஆவணம் மட்டுமே. அது இந்திய குடியுரிமைக்கான இறுதியான அல்லது முழுமையான சான்றாக கருதப்படக்கூடாது என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ரோஹித ராஜபக்ச வாக்குமூலம் ஒன்றினை வழங்குவதற்காக சற்று முன்னர் போலீஸ் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு வருகை தந்துள்ளார். குறித்த பணியகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையொன்றுக்கு அமைவாகவே அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கிய 32 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 700 பேர் வரையில் காயமடைந்துள்ளனர். வெனிசுவேலாவில் நேற்று மாலை அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 மேக்னிடியூட் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களினால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. அங்கு தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கானவர்கள் நிலநடுக்கத்தினால் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 3,984.03 உள்ளது. வெள்ளியின் விலை 1.47% சரிந்து 57.14 உள்ளது. இதற்கமைய சென்னையிலும் இன்றைய தினத்தில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் குறைந்து 1,05,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து 13,110 ரூபாயாக காணப்படுகின்றது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை நேற்று மாலை நிலவரத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 5 திரம் சரிந்து 482 திரம் ஆக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 446 திரம் 25 பல்சாக உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: அமெரிக்கத்தில் இன்று பொதுவாக தெளிவாகவும் ஓரளவு மேகமூட்டத்துடனும் வானிலை காணப்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் வேளையில் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் அடர்த்தியான மேகமூட்டம் உருவாகக்கூடும் என்பதுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று கிழக்கின் சில பகுதிகளில் இதமானது முதல் கனமழை பெய்தது. இன்றைய தினத்தில் வெப்பநிலை சற்று குறைவடையும் என்றாலும் பல பகுதிகளில் வெப்பம் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அல்ஃபுஜேராவில் 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜா உமல் குவைனில் முறையே 36, 37 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

ஜானர் ஆஃப் சாங்ஸ் பாடியிருக்காரு இல்ல, சோகத்தை வெளிப்படுத்துறதாகட்டும் இல்ல காதலை வெளிப்படுத்துறதாகட்டும், யூனோ மோட்டிவேஷன் கொடுக்கறதாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாய்ஸ், எல்லா இமோஷன்ஸையும் கன்வே பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா இட் இஸ் ஓன்லி தி எஸ்பிபி இல்லையா. எஸ்பிபி ஆஸ் அ பர்சன், எஸ்பிபி ஆஸ் அ மியூசிஷியன், எஸ்பிபி ஆஸ் அன் ஆக்டர். ஓய்யோ, இந்த சிகரம் படத்துலலாம் வந்து எவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாரு, அது ஒன்றா. அப்புறம் அந்த கேளடி கண்மணி படத்தில் அவ்வளோ அழகாக வெக்கப்படுவார். ஆண்கள் வெக்கப்படுறது அப்படிங்கிறது பொதுவாக நடக்காது, யூஸ்வலி வந்து வெட்கம் அப்படின்னாலே அதை பெண்களோடு தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. பட் ஆண்கள் வெக்கப்படும் போது அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் எஸ்பிபி அவர்கள் வெக்கப்படுறது இன்னும் அழகாக இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எஸ்பிபி வெக்கப்படுறத பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:14 ஆகுது, நான் தான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்கில். நெக்ஸ்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் எனக்கு என்னன்னு தெரியல, நம்ம தளபதி விஜய், சிஎம் விஜய் அவரோட சாங்ஸ் வந்து நிறைய வருது இல்லை, நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஸோ ஷாஜஹான்லேருந்து மே மாதம் பாட்டு, அதுக்கப்புறமா பமல்கே சம்மந்தம்லேருந்து சகலகலா வல்லவனை ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். ப்ளஸ் நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துக்கான கப்பல் பாசஸும் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஸோ என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கீகாரம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு தமிழ் ஆக்ஷன் படம், ஒரு ஆக்ஷன் ட்ராமா படம். இந்த படம் நாளைக்கு June 26 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது ஜெப்ரான், கோட்டுப்பாடி ஜே ராஜேஷ்.

0: இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இதோடைய கோர் ஜானர் என்ன, இது வந்து எதை மையமா வச்சு வெளியாகக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்க, பார்த்துட்டு எனக்கு நீங்க ஆன்சர் கொடுங்க. ரைட் ஆன்சர்ஸ் எவ்வளவு வருது என்ன எதுங்கிறத பொறுத்து எக்ஸ்ட்ரா க்ளூஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஆஸ் ஆல்வேஸ் உங்களோட நேம் எமிரேட் அண்ட் ஆன்சர் டைப் பண்ணி 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: வரும்
2: ரொம்ப அழகான gift தான் அது
1: உனக்கும் கூட
3: உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima, where with pride.
2: கேட்டிங்களா big news from the UAE lottery and the மாபெரும் 30 million grand prize வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட lucky number அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 க்கு நடக்கிற lucky day draw ல கலந்துகிட்டு massive 30 million dirhams மற்றும் 5 million dirhams பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAELottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை Zoho. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
1: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம், அதுல அச்சீவ் பண்றதுக்கு அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க
2: தானே.
1: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். ஜூன் 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். Associate partner Simply South TV. Energized by 89.4 Tamil FM. தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா.
3: ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
4: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
4: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
3: கூடவே வீக்லி டிரா.
4: உடனே பிக் டிக்கெட்.ஏஇல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: You are with Kirtana on Mirasol Morning. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
0: Brought to you by PropShell Property ஓட 28 ஜூன் ரமதா கார்னிஷ் அபுதாபியில நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: முன்னாடி
8: எனக்கும் தான் ஒருத்தி
9: இருக்கான்.
10: மரியாதையா
11: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: ஜெட்டோர் யூஏஇ ஜெட்டோரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ல பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வேட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் 9.66 AD இஎம்ஐல உங்க பிராண்ட் நியூ எஸ்யூவிக்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: ஊத் மேத்தா ரோட்ல டுவர்ட்ஸ் எங்கே நம்ம துபாய் போகக்கூடிய டைரக்ஷன்ல டுபாய் லேன் ரோடு வந்து ஊத் மேத்தா ரோட அப்படி அட்டாச் ஆகும் இல்லையா, ஜாயின் ஆகும் இல்லையா, அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறது பார்க்க முடியுது. ஜாதவ் சைடில் லத்தீஃபா ஹாஸ்பிட்டல் எக்ஸிட்க்கு முன்னாடி, அதனால அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் ரிபாத் ஸ்ட்ரீட்ல கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, ஒரு கிராஷ் வேற இருக்கு. அண்ட் E11லையும் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு, எங்கே குறைஞ்சது ஹா, ரொம்ப நேரமாக அங்கே கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்தில் அங்கே வந்து ஒரு கிராஷ்
0: நினைக்கிறேன்
1: ஈஸியான ஒரு கேள்வியை தான் கேட்டேன் நினைக்கிறேன் நான் இல்லையா. அங்கீகாரம் படத்தோட கபல் பாசஸ் நீங்க வின் பண்ணணும்னா இந்த படம் எதை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கரெக்டா சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல, ஐ திங்க் இட்ஸ் அன் ஈஸி க்வெஸ்சன். ஸோ இன்னும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணல, கபல் பாசஸ் வேணும் இந்த படம் பார்க்கறதுக்காக, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம் பார்க்கறதுக்காக நினைச்சீங்கன்னா நான் கேட்கிற இந்த கேள்விக்கு சரியான பதிலை எனக்கு கொடுப்பீங்களாம். என்ன ஜானர் ஆர் எதை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் இது? இது ஒரு ஆக்ஷன் படம், ட்ராமா படம், ஓகே. இருந்தாலும் அதில் மையக்கரு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்ன, எதை வேஸ்ட் பண்ணின படம் அப்படிங்கிறது என்னோட க்வெஷ்சன். ஸோ உங்களோட நேம் அண்ட் எமிரிட் டைப் பண்ணி ஆன்சரையும் டைப் பண்ணி 0502528940 எனக்கு நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா. மீன்வாயில் ஜூன் போனால் ஜூலை காற்றே, ஆமாம், ஜூலை காற்றை வரவேற்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தயாராக இருக்கும். ஆனால் ஒரு புது மாதம் ஆரம்பிக்குதுனாலே இல்லை, சில விஷயங்களெல்லாம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி காத்துட்ருப்போம். அதில் முக்கியமான ஒன்று தான் வந்து ஃபியூல் ப்ரைசஸ் இல்லை. ஸோ ஃபியூல் ப்ரைசஸ் வந்து கடந்த சில மாதங்களாக ஏர்முகமாக இருக்கு, ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருந்தது. பட் ஒரு 4 மாசம் கெயினுக்கு அப்புறமா வர மாசம் ஃபியூல் பிரைசஸ் எல்லாம் கம்மியாகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆமா, ஏன்னா இந்த யூஎஸ் இஸ்ரேல் இரான் வார் அண்ட் இந்த டென்ஷன்ஸ் ஆரம்பிச்ச அந்த டைம்ல இருந்து, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட க்ளோஷர்ல இருந்து கிட்டத்தட்ட 60% மேல ஃபியூல் பிரைசஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இதனால வந்து மற்ற பொருட்களுடைய விலைவாசியும் அதிகமாயிருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. ஆனா இப்போ வரக்கூடிய மாசம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் குளோபல் ஆயில் ரேட்ஸ் வந்து ஹவ் டிராப்ட் மோர் தென் $20 a barrel since the beginning of this month. அந்த காரணத்தினால நமக்கு வரக்கூடிய மாசம் கொஞ்சம் கம்மியாகும், ஒரு ரிலீஃப் இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் குளோபல் ஆயில் ப்ரைசஸ் வந்து டவுன்வோர்டாக தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு த்ரூ அவுட் ஜூன். அதனால ஸ்ட்ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது, இதன் காரணமாக இதனுடைய விளைவாக என்னவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா அஃப்கோர்ஸ் அடுத்த மாதம் வந்து ஃபியூல் ரேட்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கோம், ஐ மீன் எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் பிரெண்ட் வந்து பார்த்தோன்னா $95 a barrel-ஆக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரம். இதுவே வந்து இப்போ $74 a barrel-ஆக நேற்று ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே நமக்கு வந்து ரீட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம், வரக்கூடிய மாதம் வந்து நமக்கு ரிலீஃப் கிடைச்சதுன்னா யாரும் வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா. லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. அண்ட் ஃபார் நவ் உங்களுக்கு கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்னா ப்ளே பண்ண போகிறேன் அடுத்த வாரிசு படத்திலிருந்து. அண்ட் பாட்டு முடிஞ்சிட்டு வரும்பொழுது வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மனசு வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாய் சொல்லிட்டு கிளம்புவேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அடுத்த வாரத்துல இருந்து கோல்டன் சாங் ஆஃப் தி இயர் கேட்டு முடிச்சாச்சு. 10:52 ஆக போகுது. இன்னும் ஒரு 20 seconds ஹார்லி மெர்சல் மார்னிங்ல இருந்து நான் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். மனசோட மேடல யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 கால் பண்ணி நீங்க கேட்கலாம். நல்ல ஒரு பாட்டா கேளுங்க. மீன் வாயில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அங்கீகாரம் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, இந்த படம் வந்து எதை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுலேருந்து ரைட் ஆன்சர் கொடுத்தவங்கலேருந்து செலக்ட் ஆகிருக்கிற மூன்று பேர் யார் யாருன்னா, அமீர், செல்வா அண்ட் கணேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு நம்மளோட டீம் கிட்டேருந்து கால் ஆர் மெசேஜ் வரும். நாளைக்கு இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் அசோசியேட் ஸ்பான்சர் சிம்ப்ளி சவுத் TV. ஓகே, என்ஜாய். இதே மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்காக வவுச்சர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதனால ஷோஸ் எல்லாம் கேளுங்க, கான்டெஸ்ட்ல எல்லாம் கலந்துக்கோங்க, வின் பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் தீஸ், இனி வரக்கூடிய நாட்களையும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிவ் வேஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தரப்போறோம். சரியா, தட்ஸ் ஆல் ஃபார் நவ். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன பாட்டு, ஹாய் குட் மார்னிங்,
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: நான் மோகன் பேசுறேன்.
0: நேத்து கூப்பிட்டீங்களே அதே மோகமதா?
1: இல்ல இல்ல, இது வேற. ரெண்டு மூணு மூணு வீக் ஆயிடுச்சு.
0: அப்படியா, என்ன பண்றீங்க மோகமத்?
1: என்ன
0: சொல்றீங்க, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில ஆக்சுவலி மல்டிபிள் கிராஷஸ் இருந்தது அங்க. இப்போ
1: மல்டிபிள் கிராஷ் இருந்துச்சுமா? நீங்க ரெண்டாவது ரிட்டர்ன் நான் வந்துட்டு ரெண்டாவது சார்ஜ் ரெண்டாவது துபாய், எனக்கு மேக்ஸிமம் அந்த ரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்டிங் இருக்கும். மாறி மாறி போயிட்டு வரும். இப்போ ஆனா ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு, ஒரு டிராபிக் இல்லாம.
0: இல்ல, இப்ப உங்கள்ட்ட பேசிட்டு நானும் இந்த பக்கம் மேப்ல பாக்குறேன், ஃப்ரீயா தான் இருக்கு. காத்து வாங்குது, ரோடு ஜாலி தான்.
1: இதுக்கு முன்னாடி டிராபிக் அப்டேட் சொன்னது கூட சிக்ஸ் அப்ளோ நீங்க சொல்லல, ஆனா அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்குது.
0: ஆமா ஆமா, ஜாலி, நைஸ், டிரைவ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பாட்டு வேணும்?
1: சிக்ஸ் அப்ளோ ஃபுல்லா டிராபிக்ல நம்ம பாத்துட்டு இப்போ பாக்கவே டிராபிக் இல்லாம இருக்கு, நமக்கு வீக்கெண்ட் ஃபீல் கிடைக்குது.
0: வீக்கெண்ட் ஃபீல் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சாட்டர்டே சண்டே ஆஃபா?
1: ஆமா,
0: பரவாயில்ல, நைஸ். என்ன பாட்டு வேணும் முகமது?
1: நமக்கு வந்துட்டு ராம் படத்துல இருந்து
0: அம்மா ஞாபகம். காலையிலயே பேசுனீங்களா அம்மாட்ட?
1: ஆமா பேசினேங்க.
0: என்ன சொல்றாங்க, எப்படி இருக்காங்க அம்மா?
1: நல்லா இருக்காங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் எப்போ வரும் எப்போ வரும் கேட்டு இருந்தாங்க.
0: கேட்டுட்டாங்க. எப்போ போறீங்க வெகேஷன்? எப்போ
1: அம்மா? செப்டம்பர் அக்டோபர் பிளான் பண்ணிருக்கேன்.
0: சூப்பர். எந்த ஊர் உங்களுக்கு?
1: எனக்கு சென்னை அடிக்கா.
0: சென்னையா? திருநெல்வேலி. ஓ நைஸ், திருநெல்வேலி. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க முகமது, பாட்டு பிளே பண்ற. சரியா, பாட்டு கேட்டா கொஞ்சம் லைட்டா கண்ணோரம், ஒரு ஒரு டியர்ஸோ இல்ல வந்து ஏதாவது ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கோம்னாலும் மனசுல வந்து அம்மாவோட ஞாபகமும் வராம இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட பாட்டு இது. சோ அம்மாட்ட சண்டை போட்டீங்க, ஒரு அம்மாட்ட பேசல பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு சைனா எடுத்துட்டு பேசுங்க அம்மா கிட்ட. சரியா, நானும் அப்படியே கிளம்புறேன். நாளைக்கு மார்னிங் ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி வீக்கெண்ட் அப்படின்னு வீக்கெண்ட் வைபோட குட் மார்னிங் சொல்றதுக்கு திருப்பியும் வருவேன். யூ ஹாவ் அன் அமேசிங் டே. ஓகே, பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து நீங்க யூஏல இருந்தாலும் சரி, அவுட் சைட் யூஏ எங்க போனீங்கனாலும் சரி, நம்ம ஆப் வழியா யூ கேன் ஸ்டே இன் டச் வித் அஸ், கனெக்டடா இருக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, iOSஆ இருந்தாலும் சரி, தமிழ் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கேப்பீங்களா? சரியா, அடுத்துதான் மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டாடா.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகள் மின்துறையின் நிலை குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். 2001 முதல் 2016 வரை மின்சாரத்துறையில் 8,355 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2021-26 ஆண்டு வரை மின் வாரியத்தில் 34,447 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் வாரியத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 87,000 கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். மேலும் இந்தியா உதவிக்கரம் நீட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட 2 அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களினால் அந்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை வரை 32 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 700 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்க சம்பவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வெனிசுவேலாவை கடுமையான நிலநடுக்கம் ஏற்படுத்திய பாதிப்பால் ஆழ்ந்த வேதனை அடைந்துள்ளேன் என்று அவர் கூறினார். இந்திய மக்கள் சார்பாக வெனிசுவேலா அரசு மற்றும் மக்களுக்கு குறிப்பிடும்படியாக சொந்தங்களை இழந்து வாரும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் கூறினார். வெனிசுவேலா நாட்டுக்கு தேவையான சாத்தியப்பட்ட அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் தெல்தெனிய பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த அம்பாறை வைத்தியசாலையின் பெண் உடலியல் மருத்துவரின் மரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மனித கொலை என்பது பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் கார் ஒன்றினுள் இருந்த 33 வயதுடைய ஷியாமாதர்ஷினியின் சடலம் மீட்கப்பட்டமை முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த மரணம் தொடர்பில் எழுந்த சந்தேகம் காரணமாக போலீசார் பரந்தளவில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிரான போருடன் தொடர்புடைய அவசர தேவைகளுக்காக 87.6 பில்லியன் டாலர் நிதி ஒதுக்க அமெரிக்க வெள்ளை மாளிகை கோரிக்கை முன்வைத்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மொத்தமாக 87.6 பில்லியன் நிதி ஒதுக்க ஒப்புதல் வழங்குமாறு வெள்ளை மாளிகை கேட்டுக் கொண்டுள்ளது. இது பெரும்பாலும் ஈரானுக்கு எதிரான போருடன் தொடர்புடைய அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கோரிக்கை காங்கிரஸ் சமீபத்தில் ராணுவ நடவடிக்கையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிய அடுத்த நாளிலேயே வெளிவந்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை ஏ அணிகளுக்கு இடையிலான உத்தியோகப்பட்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று காலையில் ஆரம்பமானது. இந்த போட்டியில் நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய ஏ அணி முதலில் துடுப்பிடித்தாட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 23 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆயுஷ் பாண்டே 25 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். சாய் சுதர்ஷன் 53 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. வார இறுதி வரை நாட்டில் மழையுடனான வானிலை தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நேற்று நாட்டின் கிழக்கு பிராந்தியங்களில் மழை பெய்திருந்தது. இதற்கமைய இன்றும் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அடர்த்தியான மேகமூட்டங்கள் உருவாகக்கூடும் என்பதுடன் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெப்பநிலையிலும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அல்புஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைபா, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: தமிழ் 89.4

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். வெறும்
1: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
2: இது. உனக்கும் கூட. உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
6: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
9: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், கான்பிடண்டா இருக்கணும். அதுதான் வந்து வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். திடீர்னு நமக்கே தெரியாது ஒரு நாள் வின் பண்ணிருப்போம் நம்ம. ஏன் சொல்றேன்னா, என் ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து திடீர்னு கார்ல நாங்க அன்னைக்கு போயிட்டு இருக்கும் போது கிரிக்கெட் ஆட்டு வந்துட்டு இருந்தோம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல இருந்து. அப்போ வந்து திடீர்னு இந்த துபாய் ஃப்ரேம் பக்கத்துல அங்கெல்லாம் சும்மா ஒரு ஒரு சின்ன போன் வச்சிருக்காரு, அழகா இருக்கும் அது பார்க்க. அதை வச்சு ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு காருக்குள்ளேருந்து. என்ன பண்றீங்க அப்படின்னா, இல்ல இல்ல நான் அந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்க போறேன், கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு 30,000 ஜெயிக்கப்போறேன். வா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக காருக்குள்ளேயே அவர் அப்ரிசியேட் பண்ணி அவரோட ஸ்பிரிட்டை வந்து பாராட்டிட்டு இருந்தோம். இந்த ஃப்ளேம் ட்ரீ கான்டெஸ்ட் போயிட்டு இருக்குல்ல, சொல்ல முடியாது, நீங்களே கூட ஜெயிக்கலாம். அதனால துபாயில் வந்து எத்தனையோ 1000 ஃப்ளேம் ட்ரீஸ் வந்து இருக்கு, அதை போய் நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னு
1: வச்சுங்களேன். Brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: 50,000 மேற்பட்ட ஃப்ளேம் ட்ரீஸ் வந்து துபாயே கலர்ஃபுல்லாக மாத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ளேம் ட்ரீ சாப்ளிங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீயாக வளர்ந்து இப்போ 50,000 தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கல்ச்சுரல் ட்ரெடிஷனும் கூட. இந்த ஃப்ளேம் ட்ரீ வந்து கிட்டத்தட்ட 60 வாழும், 12 வரைக்கும் ஒரு 2 வரைக்கும் கிட்டத்தட்ட உயரும். அண்ட் ஷேடு வந்து கிரவுண்ட் டெம்பரேச்சர்ஸை 5 வரைக்கும் குறைக்கிறதுக்கு உதவும். ஸோ இந்த ஃப்ளேம் ட்ரீயை வந்து ஐடியேட் பண்ணி இது இந்த அளவுக்கு பெருசாக மாற்றி இதை வச்சு ஒரு கான்டெஸ்ட்டும் வச்ச கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள், அத்தாரிட்டிஸ்க்கு வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து ஒரு ஆனுவல் ட்ரெடிஷனாகவே பார்க்கப்படுது. ஸோ சம்மர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு பக்கம் சூடாக நடந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் கீன் பேசணும் அப்படின்னா கூட டக்குனு இந்த ஃப்ளேம் ட்ரீ கீழே போய் நின்றுட்டு ஃபோன் பேசலாம். பார்த்துக்கோங்க, 50,000 ட்ரீ இருக்கான் உங்கள் ஏரியாலாம் இருக்கா?
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் Back to Home Express Services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஆனா நம்ம ஆளு என்ன தெரியும் பண்ணுவாங்க, ராக் பாட்டத்துல இருக்கும் போதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, என்னத்தை வாங்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருப்பாங்க. எப்ப அது மேல போகுதோ, ஐயோ மேல போயிடுச்சே, இன்னும் மேல போயிடும் அப்படின்னு நினைச்சு டக்குன்னு வாங்கிடும். நம்ம மென்டாலிட்டியே இதான். இப்போ வந்து ராக் பாட்டத்தில் இருக்குது கோல்டு, இதை விட்டு வாங்குறதுக்கு பெஸ்ட் சான்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு 50,000 கொடுங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு எனக்கு சேர்த்து வாங்குறேன், என்ன சொல்கிறீங்க பார்ப்போம்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: நேற்று ஒரு சின்ன புல் பேக் இருந்துச்சு, பட் இருந்தாலும் திருப்பி இறக்கி விட்டாங்க. 24 தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 480.75 grams, 22 445.25 grams, 21 தங்கம் 426.75, 18 தங்கம் 365.75 grams.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store. Masala Cafe brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
2: Ekna kana 91 podu,
3: enadhu

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
0: அப்பனா அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.
2: செழித்தையும் தமிழை.

நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இந்த குரூப் ஸ்டேஜோட கடைசி மேட்சஸ்லாம் ஒன்றா நடக்குது பார்த்தீங்களா. ஒரு குரூப்போட மேட்சஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா நடக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரூம்மேட் சூப்பராக சொன்னார். ஏன்னா இதுக்கு நான் வந்து 1900s போகிறேன். 1900s ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆகணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏற்ற பொசிஷனில் குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் ரெண்டு டீம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கோல் அடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கன்வீனியன்ட் ரிசல்ட் அப்படியே இருந்தால் தான் வரும்னு சொல்லிட்டு மேட்ச் ஃபுல்லாக ஓபி அடிச்சிருக்காங்க. அந்த மேட்ச் ஃபுல்லாக அவங்க வந்து பெருசாக அப்படியே பால தட்டி தட்டி விளையாடுறதுன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. அதனால தான் ஃபீஃபா என்ன பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். குரூப் ஸ்டேஜோட கடைசி மேட்ச் இப்போ குரூப் ஏ அப்படின்னா ஒரே நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். ஏன்னு வச்சுங்க, ஃபஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த மேட்ச்சில் நம்ம இவ்வளோ கோல் அடித்தா இத்தனாவது பொசிஷனில் முடிப்போம், ஒரே பாயிண்ட்ஸில் வருவோம், இவ்வளோ கோல் அடித்தா இத்தனாவது பொசிஷனில் முடிப்போம்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக உள்ள டீமுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறும். நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. அதனால தான் அவங்க ஒன்றா வைக்கிறாங்க. எப்படி இங்கிலீஷ் ப்ரீமியர் லீகோட ஃபைனல் டே வந்து 38 மேட்ச், அதாவது 37 மேட்ச் ஆடினதுக்கப்புறம் 38வது மேட்ச் 20 டீமும் ஒன்றா ஆடுவாங்க, ஒரே நேரத்தில் ஆடுவாங்க. அந்த மாதிரி குரூப் ஸ்டேஜோட ஃபைனல் டேவை ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. அந்த வகையில் நேற்று நடந்த மேட்சஸோட ஒரு குட்டி சம்மரி நான் வந்து கொடுத்துறேன். 6 மேட்சஸ் நேற்று வந்து நடந்துச்சு. ஸோ இதில் பஃபானா வின் பண்ணிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க சவுத் கொரியாவை 1-0. செக்கியா 0 மெக்சிகோ 3 கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸ்காட்லாண்ட் 0 பிரசீல் 3 டாமினன்ஸ். அண்ட் மொராக்கோ 4 ஹெய்தி 2. ஹெய்தி ஆக்சுவலாக ரெண்டு கோல் அடித்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. பட் ஸ்டில் நான் மொராக்கோக்கு சப்போர்ட்டர். அதனால் மொராக்கோ 4 ஹெய்தி 2. பாஸ்னியா 3 கத்தார் 1 சுவிட்சர்லாண்ட் 2 கனடா 1. அந்த மேட்ச் நல்லா போச்சு ஆக்சுவலாக. அந்த மேட்ச் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் நேற்று மேட்சோட சம்மரி. இன்றைக்கி 6 மேட்சஸ் இருக்குது. யார் யாருக்குங்கிறத நான் பாட்டு முடிஞ்சு சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ்.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீன கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
4: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கனோசிஸ் மற்றும் டிஐபி.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்,
7: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பேசுறீங்க
1: எனக்கு ஒரு சிநேகிதி பாட்டு போட்டுங்க, பிரியமான வரையும் நினைக்கிறேன்
2: படம். ஆமா
1: எனக்கு அந்த எனக்கு சொல்லாதவனும் சொல்லும் பிரியமான வரையும் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும்.
2: ஆமா ஆமா,
1: ஆனா நான் பாட்டு இந்த பாட்டு தான்.
2: ஓகே ஓகே, நான் போட்டு
1: விடுறேன்.
2: ஓகே தேங்க்யூ பாய், ஹாவ் அ நைஸ் டே பிரதர். அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரு நீங்க பேசுறீங்க?
3: என்ன
2: பாட்டு வேணும்
3: எனக்கு? தனி ஒருவன் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடலாமா?
2: போடலாமே. என்ன பாட்டு வேணும் தனி ஒருவன்ல இருந்து?
3: பாட்டு வரல.
2: எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மூணு பாட்டு அடுத்தடுத்து நான் போட்டு விட்டுறேன். பையாடையை போடுறேன், ஏன்னா அஹமத் என்கிட்ட முன்னாடியே கேட்டார். ஃபர்ஸ்ட் பையாடையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சிநேகிதியை போட்டு தனி ஒருவன். ஆஹா, மூணுத்துக்கு ஒன்று ஒன்றுக்கு சம்மந்தமே இருக்காது. சரி, எதையோ மிக்ஸ் மேட்ச் பண்ணி எதையோ போட்டு விடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. மாத்தி மாத்தி மூணு பாட்டு வருது உங்களுக்கு. 89.4 இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: மனசு தொட்டு மிட்டு, மனசு தொட்டு மிட்டு.
6: நான் தான் கோளாறு மீன்ஸ் அவர் என்னோட பெரிய கோளாறாக இருக்கிறேன்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சட்டமன்றத்தில் என்னை தேடாதீர்கள், மக்கள் மனதில் பதிந்திருக்கின்றேன் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என பேசிய முதல்வர் விஜய்க்கு மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சட்டமன்றத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மனதில் இருக்கின்றேன் என்றார். கோட்டையில் என்னை பார்க்க வேண்டும் என்றால் அங்குள்ள கோப்புகளை பாருங்கள் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கலைஞர் உரிமை தொகை உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட கோப்புகளை பாருங்கள், இந்த ஸ்டாலின் இருப்பான் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு உட்பட ஏராளமான பிரச்சினைகள் உள்ளன. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளும் மேட்டூர் அணை தவறாமல் திறக்கப்பட்டது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவுக்கு கூட்டணியே தேவையில்லை என்று மக்கள் சொல்கின்றார்கள், அதை பரிசீலிப்போம் என்றும் அவர் கூறினார். கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் என்.சி. சங்கர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனை முன்னெடுத்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவா வேலு வீடு உள்ளிட்ட 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகின்றது. 2006-11 காலப்பகுதியில் அமைச்சராக இருந்தபோது சொத்து குவித்ததாக ஏவா வேலு மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, முன்னாள் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: அயோத்தி ராமர் கோயில் நிதி மோசடியில் ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை மூத்த நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு சேவகர்கள் கோடீஸ்வரர்களாக மாறினர் என்று SIT தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நிதி மோசடி தொடர்பாக 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய SIT பரிந்துரை செய்துள்ளது. ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய்க்கு நெருக்கமானவர்கள் மீது வழக்கு பதிய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகா மாண்டியாவில் காவிரி ஆற்றில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். காவிரி ஆற்றில் செல்ஃபி எடுத்தபோது நீரில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் ஆற்றில் வழுக்கி விழுந்த நிலையில் அவரை காப்பாற்ற சென்றவர்கள் 4 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாளாந்த நாணய மாற்று விகித அறிவிப்பின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 332.34 ரூபாயாக உள்ளது. விற்பனை விலை 342.03 ரூபாயாக உள்ளது. நேற்றைய நிலவரப்படி அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை 330.35 ரூபாயாகவும் விற்பனை விலை 340 ரூபாயாகவும் இருந்தது. நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரியின் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான விளம்பர தூதுவராக பிரபல நடிகை தமன்னா பாட்டியா அறிவிக்கப்பட்டுள்ளார். துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் உலக தரத்திலான நகை ஷோரூம்களுடன் நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி செயல்பட்டு வருகின்றது. 2040 உலகின் பல்வேறு நாடுகளில் 100 காட்சியறைகளுடன் ஒரு சர்வதேச வர்த்தக நாமமாக வளர்வதே நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரியின் இலக்காகும். இந்தியாவில் தனது வளர்ச்சியின் முதற்கட்டமாக நிறுவனத்தின் முதல் இந்திய காட்சியறை கோழிக்கோடு மாவூர் சாலையில் திறக்கப்பட உள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் புதிய ஷோரூம் துபாயின் பர்துபாய் பகுதியில் உள்ள மீனா பசாரில் விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த 2 காட்சியறைகளையும் நடிகை தமன்னா பாட்டியா நேரில் திறந்து வைக்க உள்ளதாக நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரியின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று பொதுவாக ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. புஜிரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதிகளில் நேற்று இதமானது முதல் பலத்த மழை பெய்திருந்தது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: Star of the month. Singer SPB.

0: வேர்ல்டு சர்ப்ரைஸ்ட் கோல்ட் ரேட் இந்த அளவுக்கு குறைஞ்சது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க அஃப்கோர்ஸ், பட் இன்னைக்கு நைட் ஏதோ இன்ஃபிளேஷன் டேட்டா வருதான், அதை பொறுத்தும் கோல்டு குறையுமா ஏறுமாங்கிறதையும் டிசைட் பண்ணுமாமா அந்த டேட்டா.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in play store and app store.
0: Okay, so 24 carat தங்கத்துடைய விலை இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 480.75, 22 carat தங்கம் 445.25, 21 carat தங்கம் 426.75, 18 carat தங்கம் 365.75 dirhams இருக்கு friends. இதான் இன்னைக்கான gold rate 25 தேதி ஜூன் 10.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in play store and app store.
0: பல வருஷமா வரும் வெயிட் பண்ணி இன்னமும் வராம இருக்கு இந்த GTA 6. இந்த GTA 6 பொறுத்த வரைக்கும் UAE-ல இது என்ன பிரைஸ்ல இருக்கும், எவ்வளவு திரஹம்ஸ்ல விற்க போறாங்க, நம்மளால விளையாட முடியுமா, என்ன ஏதுன்னு எல்லாருமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, UAE பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ் $80 $79.99, அல்டிமேட் எடிஷன் வந்து $100 $99.99. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி பார்த்தோம்னா 294 திரம்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன் அண்ட் 367 ஸ்டாண்டர்ட் எடிஷன் 367 திரம்ஸ் வந்து ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈச் எடிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் $20 நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா கொடுத்து அல்டிமேட் எடிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் வெஹிக்கிள்ஸ், வெப்பன்ஸ், அப்பேரல், ஸ்டாட்டூஸ், அப்புறமா ப்ரோட்டகனிஸ்டில் வந்து சில பல அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ UAE-ல இது வந்து அஃப்கோர்ஸ் இவங்க சொல்லப்பட்ட தேதியில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது நவம்பர் 2026 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தள்ளி போய் போய் போய் போய் என்றைக்கு இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. சரியா, இது வந்து எத்தனையோ செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 230 million காப்பீஸ் GTA 5 சோல்ட் அவுட் ஆயிருக்குனா பார்த்துங்க, அதை விட இது அதிகமாக சோல்ட் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
4: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com க்கு வருகை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ். டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT, 0 interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: E11-ல ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருச்சு, அது வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால அங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிட்ட மலையா ஸ்ட்ரீட்ல வழக்கம் போல் டிராஃபிக் இருக்குது. அதே மாதிரி அல்லாத பாண்டு அல்லாத பார்க்கு, அதுக்கப்புறமா டுவார்ட்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா E11 கிங் ஃபைசல் ரோட் ஜிபெல் ரோலா வாசி ஸ்கொயர் ரெண்டு போர்ட் 311 டுவார்ட்ஸ் துபாய் துபாய் டிசை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ரோசில் குரோட் அவள் தான் மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக்ல. ஓகேவா? டிராஃபிக் அப்டேட்
1: வாஸ் brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: ஓகே ஓகே, இன்னைக்கு என்னென்ன மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 6 மேட்ச் இருக்கு. யார் யாரெல்லாம் வந்து நைட்டெல்லாம் முடிச்சு மேட்ச் பார்ப்பீங்களோ ப்ளீஸ் டேக் நோட். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்கள். சரி ஓகே, நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேவா நல்லா பார்த்து ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி பேசுவோம் இன்னைக்கு. சாப்பா ஜாலியாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி மேட்ச் யாருக்குன்னு பார்த்துலாம். கொரசா வர்சஸ் கோட் டிவோர் ஐவரி கோஸ்ட் 12 மணிக்கு, அதே 12 மணிக்கு எக்வடார் ஜெர்மனி, அண்ட் காலைல 3 மணிக்கு துனிஷியா நெதர்லாண்ட்ஸ் ஜப்பான் ஸ்வீடன், காலை 6 மணிக்கு துருக்கியா யூஎஸ்ஏ பராகுவே ஆஸ்திரேலியா. ஓகே, இதுதான் இன்னைக்கும் நாளைக்குமான மேட்சஸ். ஓகே, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேச்சுரேட் ஆகிட்டே வருது. சேச்சுரேட் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறத விட அழிஞ்சிக்கிட்டு வருது. இருக்குது, ஒத்துக்கிறேன். ஐடியிலலாம் முக்காவாசி பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க, பட் நிறைய பேர் இப்போ ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான உண்மை. என் பசங்களாமே, எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாம் ஐடியிலாம் ஊரில் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை யாராவது உண்மையிலே மிஸ் பண்ணுறீங்களா? முழுக்க முழுக்க நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு மட்டும்தான் சப்போர்ட். அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் வாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அடிச்சுமா கீழே போய் டீ குடிக்கலாம், பிரேக் எடுக்கலாம், பசங்களோட பேசலாம், இங்கே அங்கேயும் நடக்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாண்டா எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க. பாட்டு முடிஞ்ச உடனே 89.4 மசாலா கேஃபே.
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: brought to you by PropShell Property oda 28 June Ramada Corner Abudabi la nadakkira NRI meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: The R was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே?
3: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பே.
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். ஜூன் 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
0: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
7: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
5: Golden Song of the Hour.
8: Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி.
2: 10க்கு 10 ஆஃபர் அலர்ட்.
1: ஆப்ஷனோட என்ஆர்ஐ மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 gold coins, 10 square feet எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ்னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். ப்ராப்ஷல் என்ஆர்ஐ தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
2: Tamil FM la RJ. இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபேஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாய்ஸ் ஏன் ரோபோ வாய்ஸ் மாதிரி கேக்குது? ஓகே ஓகே, இருக்கும் கார்ல ப்ளூடூத்தோ? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நானு நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இப்ப நீங்க ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரி எது ஃபாரிஸ்? மெடிக்கல் ஃபீல்ட். அதுல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்டே கிடையாது இப்போ?
1: இல்ல இல்ல, கொரோனா பீக்ல இருந்தப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இப்ப மார்க் கிரைசிஸ் வந்தப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது.
0: சுத்தம். அப்ப இதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சரி, பொதுவா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேவாமா? நீங்க எப்படி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட விரும்பக்கூடிய ஆளா? ஒருவேளை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா உங்க ஃபீல்ட்ல அது கிடையாது. இல்ல
1: எதையோ
0: பண்ணிக்கிட்டு அதுக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது பாருங்க. மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. சோ இவர் சொன்ன மாதிரி அது சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் எல்லாம் வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டூர் எல்லாம் போனா கூட ஹோட்டல்லே இருப்பாங்க, வெளியெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்குலாம் பயங்கரமா செட் ஆகும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி பேசலாம் ஒரு மணிக்கு மேல தொடர்ந்து. இப்ப சரவணால இருந்து ஒரு பாட்டு வருது, ஆர்ஜி முத பேசிட்டு
2: இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு 247,130 கோடி கடன் உள்ளதாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மின் வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை மின்வாரிய தலைமையகத்தில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் இன்று வெளியிட்டார். மின்துறையின் மொத்த நிலுவைக் கடன் மட்டும் 247,130 கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களின் ஒட்டுமொத்த கடனான 318,176 கோடியை வைத்து கணக்கிடும் பொழுது மின்துறையின் கடன் அளவு 77.6% என்று அவர் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளாக மின் வாரியம் கடந்து வந்த பாதை குறித்து விரிவான விளக்கத்தை அமைச்சர் அளித்தார். இந்த ஆண்டு மின் கட்டண உயர்வு இருக்காது என்றும், மின்வாரியத்தில் செலவினம் இருந்திருக்கின்றது, வருவாயும் கிடைத்துள்ளது, மக்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தாவைக்கா ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மின்வாரியம் தனியார் மயமாக இருக்கும். மின்வாரியத்தை மேம்படுத்த வேண்டிய பணிகளில் ஈடுபடுவோம் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் பள்ளிகளுக்கான மதிய உணவு திட்டத்தில் இருந்து முட்டை நீக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா அரசு அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் புதிதாக அமைந்துள்ள பாரதிய ஜனதா அரசு பள்ளிகளில் மதிய உணவு சமைக்கும் பணிகளை பிரபல மத அமைப்பான இஸ்கானுக்கு வழங்கியுள்ளது. மாணவர்களுக்கு சைவ உணவு வழங்க வேண்டும் என்ற இந்த அமைப்பின் பரிந்துரையின் பேரில் மாணவர்களுக்கான மதிய உணவில் இருந்து முட்டை நீக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் பட்ஜெட் அறிவிப்பின் போது நிதி அமைச்சர் ஸ்வபன் தாஸ்குப்தா அறிவித்தார். அதேவேளை மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த சுத்தமான உணவு வழங்கப்படும் எனவும், இதற்கான செலவும் அதிகரித்து இருப்பதாகவும் அவர் கூறினார். பாஜக அரசின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இலங்கையில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மட்டுமல்லாமல் அதில் செயற்படும் இடைத்தரகர்களையும் கட்டுப்படுத்த அரசு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை மட்டும் கட்டுப்படுத்துவது போதாது, இடைத்தரகர்களின் தலையீட்டினால்தான் நாடு இந்த நிலைக்கு வந்துள்ளது என்றார். இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்துள்ளோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். துபாய் அரசு கோடைக்காலத்தை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கான நெகிழ்வான வேலை நேர திட்டத்தை மீண்டும் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை இந்த நெகிழ்வான வேலை நேர திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு துறைகள் தங்களின் செயற்பாடு தேவைகளை கருத்தில் கொண்டு 2 வேலை முறவைகளில் ஒன்றை தேர்வு செய்யலாம். திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் 7 மணி நேர வேலை, வெள்ளிக்கிழமை 4.5 மணி நேர வேலை என்பது முதல் முறையாகும். திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் 8 மணி நேர வேலை, வெள்ளிக்கிழமை முழு விடுமுறை என்பது 2வது முறையாகும். முதன் முதலில் 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்துக்கு கிடைத்த சிறந்த வரவேற்பு காரணமாக 2026 மீண்டும் செயற்படுத்தப்படுகின்றது.
2: உலக செய்திகள்.
1: அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ இன்று பஹ்ரைன் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மத்திய கிழக்கு பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் பஹ்ரைன் சென்றுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த ஈரான் தொடர்பான ஆரம்ப அமைதி ஒப்பந்தத்தை சந்தேகத்துடன் இருக்கும் வளைகுடா நாடுகளிடம் விளக்கி ஆதரவை பெறுவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்புகள் ஈரான் ஒப்பந்தம், பிராந்திய அரசியல் பாதுகாப்பு மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை மையமாக கொண்டு நடைபெறுகின்றன.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
1: கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தனது சரக்கு விமான சேவைகளை விரிவாக்க உள்ளதாக எமிரேட்ஸ் ஸ்கை கார்கோ அறிவித்துள்ளது. இந்த விரிவாக்கம் அந்த பகுதியில் உள்ள உற்பத்தி மையங்கள் மற்றும் மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற முக்கிய சந்தைகளுக்கிடையிலான இணைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் 12 சந்தைகளில் இருந்து 439,000 டன்னுக்கும் அதிகமான சரக்குகள் போக்குவரத்து செய்யப்பட்டுள்ளன. 2024-25 நிதியாண்டுடன் ஒப்பிடும் போது இது சுமார் 5% அதிகரிப்பாகும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். கோல்ட் ரேட் பார்த்துருவோம்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: Okay, so இன்னைக்கான கோல்ட் ரேட் வந்து 24 ல இருந்து வழக்கம் போல ஆரம்பிக்கிறேன். Afternoon price எஸ் 480.75 திரம்ஸ், 22 கேரட் 445.25 திரம்ஸ், 21 கேரட் தங்கம் 426.75 திரம்ஸ் அண்ட் 18 கேரட் தங்கம் 365.75 திரம்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: So இதயா ட்ரைடுக்கு ஒரு பக்கம் அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து இப்படியாவது இதயா ட்ரைடுல போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதயா ட்ரைடில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து துவங்கவிருக்கு. அண்ட் இப்போ இந்த ஷார்ஜா பார்க்கிங் பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. நேற்று வந்துருச்சு, பட் இருந்தாலும் அதை ஒரு சில பேர் தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிமைண்டரை நான் கொடுத்துறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, இது ஜூலை 1லேருந்து அமலுக்கு வருது ஷார்ஜா பெய்ட் பார்க்கிங் ரூல். அதாவது ஏற்கனவே பெய்ட் பார்க்கிங் தான், பட் இருந்தாலும் இந்த டைமிங்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலி அதாவது எல்லோ சைன்ஸ் இருக்கும்ல, எல்லோ சைன்ஸ், ப்ளூ சைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜூலை 1லேருந்து இது அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ஜா பப்ளிக் பார்க்கிங் டிபார்ட்மெண்ட் தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய விஷயம் இது. ஸோ கிட்டத்தட்ட ஷார்ஜா எமிரேட்டில் 124,000 பெய்ட் பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ 8 AM மிட் நைட் வரைக்கும் இந்த பப்ளிக் பார்க்கிங்கான ஃபீ வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் பார்க்கிங் ஹார்ஸில் நீங்கள் வந்து அவைலபிள் சேனல்ஸ் அதாவது எஸ்எம்எஸ் சர்வீஸ், டிஜிட்டல் ஷார்ஜ் ஆப் இதெல்லாம் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த மிஷின் இருக்குள்ள அதில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ஜாக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். அதிகமாக நியூஸ்லாம் சில பேர்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்குலாம் போய் சொல்லி விட்டுருங்க, ரே தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
1: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899
1: dirhams off. தலைவர் ஹாரிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது அப்பப்போ எனக்கே என்ன தோணுதுனா, இல்ல இல்ல இவரு தான் வந்து தமிழ் சினிமாலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தோணிடுதுங்க. ஒரு சில பாட்டில் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம போயிடும். அதில் உண்மையும் இருக்குது. பட் எனதா ஏ ஆர் ரகுமான் அவர்கள், இளையராஜா அவர்கள், ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் ஹாரிஸ் இளையராஜா அவர்களுக்கு நம்ம தனியாக ஒரு வழிபாட்டு ஸ்தலமே கட்டலாம். அந்தளவுக்கு தலைவன் பாட்டு போட்டு வச்சுட்டு போயிருக்கலாம். வேற லெவல் தலைவாணி, ஃபார் எவர் இன்டெட்டட் டு யூ நம்மெல்லாம். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜின் ரசிகர்கள் சார்பாக நான் வந்து அவருக்கு இந்த இடத்துல ரேண்டமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவுட் ஆஃப் நோவேர் ஆல் ஆஃப் அ சடன் என் தலைவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ பவித்ராலேருந்து நம்ம பாட்டு கேட்க போறோம். அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பட் அதனால டிராஃபிக் எங்க
2: இருக்குன்னா, brought to you by Jetor UAE. Jetorோட unbeatable summer offerல buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMIல உங்க brand new SUVக்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: ஓகே, சோ இப்போதைக்கு E311ல டுவர்ட் சார்ஜா நல்லா ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட்டாக இருக்குது டுவர்ட்ஸ் துபாய் வர இடத்துல. ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது டெஸ்ட்ல 15 போகிறதுல. அதனால் அல்ஜாகே சிட்டி சென்ட்ரல் ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் துபாய் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இலவன் அவுஷாரா கிட்ட அதே மாதிரி இந்த ரோலா ஜுபைல் பக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. D83 டுவர்ட்ஸ் இலவன் போயிட்டு இருக்கீங்கன்னா அங்கே ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதனால் அங்கே பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அதாவது ஃபெஸ்டிவல் சிட்டி தாண்டிட்டு நீங்கள் D83 போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. காரணம் அங்கே ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரியா, பார்த்து பொறுமையாக வாங்க.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. 91 போடு. என்னது?

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Sir, என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் ஆயுர்வேத் ஆயுர்வேதால மேஜர் இன்சூரன்சஸ் எல்லாமே அக்செப்ட் பண்றாங்களே. Just go and rejuvenate yourself.
3: ஆயுர்வேத் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் மற்றும் DIP.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
2: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையாக டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per yearல enjoy பண்ணுங்க.
5: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
6: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.
0: Chillax song of the hour.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஃப்ரெண்ட்ஸ், மதியமானாலே எங்கே சாப்பிட்றதுன்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியிலே ஹாஃப் அன் அவர் ஓடிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 800-8940 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பட்டம் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 800-8940. இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன். ஆர் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே மது இருக்கேன், எம்ஏடிஹெச்யூ. அங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குங்கிறத நீங்கள் சொல்லலாம், அந்த பட்டம் அப்ளை பண்ணுவேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஒருவேளை யூஏக்கு வெளியேந்து கூப்பிட்றவங்களுக்கான நம்பரையும் நான் சொல்லிடுறேன், கையோட கோச்சுக்கு போகிறீங்க. +971-43-59-55-25. வணக்கம், யார் எங்கேயிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: உங்கள் பேர்?
1: தினேஷ் ப்ரோ, துபாய்.
0: ஓகே தினேஷ், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஓடே பண்ணிட்டீங்களா? சாப்பாடு என்ன சாப்பிடணும்னா?
0: அதுதாங்க கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க.
1: எனக்கு
0: என்ன பண்றது?
1: நீங்க
0: கேளுங்க, அப்புறம் சொல்றேன்.
1: ஓங் குத்தமா என் குத்தமான ஒரு சாங் வரும்.
0: உன் குத்தமா என் குத்தமா அழகியலையா?
1: அது அழகியாது
0: இல்ல.
1: உன் குத்தமா என் குத்தமா
0: அது இல்ல.
1: என்ன
0: பாட்டு வரும்? நாளைக்கு சாப்பாடு தேடி போகும்போது பரத் பாய் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு
1: மிஸ்டு
0: கால் கொடுங்க. நான் வந்து ஓங் குத்தமா ஏன் குத்தமா பாட்டு போட்டுட்டு அடுத்து வணக்கம் வேற எது பேசுறீங்க? ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: நியாசா?
0: என்ன பாட்டு வேணும் நியாஸ்?
2: நான்
0: இருக்கா போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே வரல, 25 ரூபாங்கிறாங்க. 25 ரூபா கொடுத்து பிரியாணிலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்போம். சாம டீயை போட்டு ஸ்ட்ரைட்டாக டின்னர் சாப்பிட வேண்டியதான். இப்படி ஆகிப்போச்சு நம்ம நல்லவே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கிளம்புறேன். நிகழ்ச்சி பத்திரிகை கருத்துக்கள் விமர்சனங்கள் இது வந்தாலும் 89.4 சோஷியல் மீடியா பக்கத்தில் திருப்பத்துக்கு நாளைக்கு வந்து சந்திப்பேன். 11 o'clock வந்துடும் நானே, நீங்களும் வந்துடுங்க. சரியா? ஓகே, டேக் கேர், பை பை.
3: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
4: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: இக்கரைக்கு அக்கறை பச்சை என ஆடுகள் செல்லும் என்று கூட்டணி நிலை குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் கலைஞர் கூட்டத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் பேசிய முத்தரசர், முன்னாள் அமைச்சர் மதிவாணன் மிகுந்த கொள்கை பற்ற மிக்கவர், கொள்கை பற்றுதான் முக்கியம் என்று தெரிவித்தார். ஆற்றுப்படுகைகளில் ஆடு மாடுகள் மேயும். அப்போது இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்க கரையை பார்க்கும்போது பசுமையாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வார்கள். முதலில் ஒரு ஆடு செல்லும், அதனைத் தொடர்ந்து ஒரு மாடு, பின்னர் ஒரு மந்தையை காலியாகி அந்த பக்கம் சென்றுவிடும். அங்கே போனால் நிலைமை இதைவிட மோசமாக இருக்கும். இவ்வாறான சூழலே தற்போது நிலவுகின்றது என்று முத்தரசன் கூறியுள்ளார். இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று தெரிவித்த அவர், பொதுவாக சொல்கின்றேன் என்று கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்திய ஜனநாயகம் கொடூரமாக நசுக்கப்பட்டதை இந்த நாள் நினைவூட்டுகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி அரசியலமைப்பு படுகொலை தினத்தையொட்டி பதிவிட்டுள்ளார். 1975 ஜூன் 25 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் அவசர நிலையை பிறப்பித்தார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில், அரசியலமைப்பு படுகொலை தினம் என்பது இந்திய ஜனநாயகம் கொடூரமாக நசுக்கப்பட்ட அந்த இருண்ட காலத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க தொடர்பில் ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படும் என இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டார். நிச்சயமாக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படும், எடுக்கக்கூடிய மிக கடுமையான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான நுழைவு விசா தகுதியில் முக்கிய மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமீரகத்தில் நுழைவு விசா பெறுவதற்கான தகுதி விதிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த மாற்றம் 14 நாட்கள் மற்றும் 60 நாள் விசா வகைகளுக்கு பொருந்தும் என அமீரக அடையாளம் குடியுரிமை மற்றும் சுங்கம் துறைமுக பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், கென்யா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் தகுதியுடைய நாடுகளாக இணைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்பு இந்த குறிப்பிட்ட விசா வசதி இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது.
1: உலகச் செய்திகள்.
2: வெனிசுவேலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலகத் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் தனது ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் தெரிவித்தார். தமது முழு ஆதரவும் ஸ்பெயின் நாட்டின் ஆதரவும் வெனிசுவேலா மக்களுடன் உள்ளது என்று அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சிஸ் கூறினார். இதேவேளை வெனிசுவேலாவுக்கு தேவையான உதவிகளை வழங்க சீனா தயாராக இருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் கோ ஜியாகுன் தெரிவித்தார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். Star of the month.
3: Singer SPB.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாள் விடிஞ்ச போதே வந்து அந்த வழக்கமா இருக்கிற மாதிரி பெரிய ஒரு சூரிய ஒளி இருக்குல்ல, சூரியன் அப்படி வந்து நேரடியாக அப்படியே தாக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒளி இருக்குல்ல, எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நேற்று சில இடங்களில் கிழக்கு பகுதியில் அலையின் உட்பட சில இடங்களில் மழை பெஞ்சிருந்தது, இன்றைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய் பக்கம் அபுதாபி பக்கம் மழை பெய்யுமா அப்படின்னா தெரியாது, ஆனால் கிழக்கு பிராந்தியத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலையின் அந்த பக்கத்தில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி மேகமூட்டமான ஒரு வானிலை நிலவுது. வெயில் அவ்வளவா இல்லை, வெக்கை அவ்வளவா இல்லை, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. இல்லை ரொம்ப அதிகமாக வெப்பம் நிலவி அதுக்கப்புறமா ஒரு ஆசுவாசப்படுத்துகிற மாதிரியான ஒரு வானிலை இன்னைக்கு. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்ருக்கேன். இன்றைக்கு இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைய தினத்தில் அவர் பிறந்திருக்காரு. 1931 வருஷத்தில் அவருடைய சமூக நீதி கருத்துக்களுக்காக அவர் வந்து பெயர் பெற்றவர். அவருடைய சமூக நீதியை வந்து நிலைநாட்டுறதுதான் அவருடைய அவருக்கு நாம செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதை அப்படிங்கிற மாதிரியாக தலைவர்கள் எல்லாருமே வந்து அவரை வந்து நினைவு கூறி கொண்டிருக்கிறாங்க. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். சொல்லிட்டாளே அவ காதல பாட்டு கும்கி படத்துல இருந்து, அதுக்கப்புறமா ஜிப்சி படத்துல இருந்து தேசாந்திரி அந்த பாட்டு வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
2: 10க்கு 10 ஆஃபர் அலர்ட்.
4: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ். ப்ராப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப் ஷெல் தானே.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

சாதியீடு அப்படிங்கிற ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சொல் பற்றி நம்ம பேசலாமா? ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். பாதியீடு என்ற சொல் எனக்கு புதுசு கிடையாது, ஆனால் இந்த சொல்ல வந்து சங்க இலக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சொல், சரியா? நீங்க எல்லாருமே வந்து அதை பயன்படுத்த மறந்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா

பாதியீடா அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாதியீடு என்ற சொல்ல இலங்கையில வந்து இந்த செய்தி அறிக்கைகள்ல நாங்க இங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா, இந்த வரவு செலவு திட்டம் இருக்கு இல்லையா, அது சொல்றதுக்காக சில சந்தர்ப்பங்கள்ல பாதியீடு என்ற சொல்லை வந்து பயன்படுத்துவோம் சில சந்தர்ப்பங்கள்ல, சரியா? இந்த வரவு செலவு திட்டம்னா என்ன யோசிக்கிறீங்களா, நிதிநிலை அறிக்கை பட்ஜெட், இதைத்தான் பாதியீடு அப்படின்னு நாங்க பயன்படுத்துவோம். இப்ப இந்த பாதியீடு என்ற சொல் சங்க இலக்கியத்துல வந்த ஒரு சொல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதை நாங்க இது வரைக்கும் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல ஒரு சந்தோஷம்தான். சரி, பாதியீடு அப்படிங்கிறது சங்க இலக்கியத்துல எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, பங்கீடு என்ற பொருள்ல பயன்படுத்திருக்காங்க. பங்கீடு, பகிர்ந்து கொடுக்கறது, அந்த ஒரு பொருள்ல. எப்போ பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னா, போருக்கு போயிட்டு வரும்போது அந்த வெற்றிய கொண்டாடுறதுக்காக போர்ல என்னென்னத்தெல்லாம் கவர்ந்துட்டு வந்தாங்களோ, சங்க காலத்துல வந்து ஐவகை நிலங்கள் இருந்தது, அந்த ஐவகை நிலங்களுக்கும் ஐந்து வகையான வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அதுல வேறொரு நிலத்துக்கு போயிட்டு அந்த ஆநிறைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு வர ஒரு வழக்கம் இருந்தது. போர் அதற்காகத்தான் ஆரம்ப நாட்கள்ல வந்து முதல் நடந்திருக்கும். போர் அப்படிங்கும் போது இந்த ஒரு மோதல் என்ன அப்படின்னா, இதுதான் ஆநிறைகளை இன்னொரு நிலத்துல போய் கவர்ந்துட்டு வரும்போது அங்க ஒரு சண்டை நடக்கும் இல்லையா, அதைத்தான் போர்னு சொல்லி இருப்பாங்க. அப்படி கவர்ந்து கொண்டு வந்த அந்த மாடுகளை அல்லது ஆநிறைகளை சரிசமமா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறது, போர்ல கலந்து கொண்டவங்க, அடுத்து போருக்கான சகுனம் நேரம் என்ன அப்படிங்கறத கணிச்சு கொடுத்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அந்த இடத்துலதான் இது பாதியீடு என்ற சொல் வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சொல் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு, ஓ இப்படி ஒரு சொல் தமிழ்ல இருக்கா, இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழ் ஒரு சொல்ல இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சொல் இருக்கு. அது என்னங்கிறது நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன். சரி, 2 மணி கடந்தாச்சு, சாப்பிட்டீங்களா இல்லையா? இந்த யூஏஇயை பொறுத்த வரையில் ரொம்ப குறைஞ்ச செலவில் எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்திருக்கும். குறைஞ்ச செலவில் அதுவும் நல்ல சாப்பாடு எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு, அதுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு தீர்வு தான், ஒரே ஒரு பதில் தான், வேறு எதுவுமே இல்லை, வெஜ்மி ரெஸ்டாரண்ட். சரியா, 5 தினம்ஸ்லேருந்து அட்டகாசமான சாப்பாடு வந்து நமக்கு அங்கே கிடைக்கும். அதுவும் பியூர் வெஜ் சாப்பாடு கிடைக்கும். காலையில் உங்களுக்கு டிஃபனில் இருந்து லஞ்சு டின்னர் அப்படின்னு எல்லா வகையான சாப்பாடும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம காஃபி சூப்பரா இருக்கும். நீங்க அங்க போய் குடிச்சீங்க அப்படினா, இங்க யுஏஇல மட்டும் அவங்களுக்கு 17க்கும் அதிகமான பிரான்சஸ் இருக்கு. இப்போ சமீபத்துல மதீனா மால் அல்கிசைஸ்ல வந்து ஒரு பிரான்ச் வந்து அவங்க திறந்திருக்காங்க. நல்ல சுவையான உணவு, அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவு வேணும் அப்படின்னா, அதுவும் குறைஞ்ச விலையில வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா போய் எங்க சாப்பிடணும் அப்படின்னா வெஜ்மீல தான். கண்டிப்பா போய் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க, மறுபடி நீங்க போவீங்க. சரியா, நானுமே வந்து அடிக்கடி அங்க போய் சாப்பிடுறது உண்டு. சரியா, சரி, அப்ப அந்த சொல் என்ன அப்படிங்கறத நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். ரகசியமாய் பாட்டு வருது, டும் டும் டும் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல பூ பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: காசா.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
2: We'll be back after a short commercial break.
3: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
4: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க
5: தானே?
4: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். ஜூன் 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். Associate partner Simply South.tv. Energized by 89.4 Tamil FM.
6: ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

பார்ட்டி இந்த ஒரு சொல்லுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பார்ட்டி அப்படின்னா அரசியல் கட்சி அப்படின்னா கட்சி, பார்ட்டினா கட்சி அப்படின்னு சொல்லிடலாம். அது இல்லை, கொண்டாட்டமா நாம எல்லாம் சாப்பிட்டு இல்லையா, சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்வை வந்து பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு வந்து என்ன தமிழை சொல்லலாம், இல்லை அதுக்கு ஏதாவது சொல் தமிழை இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் தமிழை இல்லையே, இன்னும் அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே, தமிழ் இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லையா அப்படின்னு கூட யோசிச்சிருப்போம். இல்லை, ஆனால் தமிழர்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப அனுபவித்து வாழ்ந்திருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொண்டாடி தீர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு சொல் இல்லை பேர் இல்லாமல் இருந்திருக்குமா என்னன்னு உங்களால் ஊகிக்க முடியாது. அதனால நானே சொல்லிடுறேன், பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு உண்டாட்டு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்டாட்டு, உண்டு கொண்டாடுறது, உண்டு கொண்டாடுறது, புரியுதா? அது உண்டாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் பார்ட்டி. குறிப்பாக போரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வந்து அந்த நம்ம வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் கூட பார்த்துருப்போம், விக்ரம் வந்து ஆதித்த கரிகாலன் வந்து போரில் வெற்றி பெற்றுட்டு வந்து ஒரு பாட்டு வரும், அதில் வந்து இந்த கல்லெல்லாம் குடித்து வந்து கொண்டாடுவாங்க. அது அப்படியே அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், அல்லது கண் முன்னே அப்படி கொண்டு வந்து பாருங்கள். போரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வந்து இந்த கல் இதெல்லாம் குடித்து நல்லா சாப்பிட்டு அப்படி கொண்டாடி மகிழ்வாங்க, இதைத்தான் உண்டாட்டு அப்படின்னு சொல்கிறது. இதில் அந்த உண் அப்படிங்கிற சொல் அப்படின்னா வேறு சாப்பாடு சாப்பிட்றதா அப்படின்னு கேட்டால் இல்லை, கல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நம்ம பாரம்பரியமாக நம்முடைய வாழ்வியல்ல வந்து ஒரு மிக முக்கியமான அங்கமா இருந்திருக்கு. குறிப்பா இந்த கொண்டாட்ட வேளைகள்ல வந்து கல் உண்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக அந்த காலம் தொட்டு இருந்திருக்கு. எனவேதான் அந்த கல்லோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இந்த ஒரு கொண்டாட்டம் இருக்கிறதுனால, கல் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கல்லை உண்டு கழிக்கிற ஒரு நிகழ்வு தான் உண்டாட்டு. பார்ட்டி பண்றதுக்கு உண்டாட்டு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா இந்த விஷயம். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து மேகதூதம் பாட்டு வருது. ஐரா படத்திலிருந்து என்ன என்ன ஒரு அழகான பாட்டு, பத்மபிரியா ராகவன் பாடியிருப்பாங்க, அப்படி ஒரு அற்புதமான குரல், அந்த குரல் நாம சேர்ந்து ரசிக்கலாம் சரியா. அதுக்கப்புறமா நேருக்கு நேர் படத்திலிருந்து அகிலா அகிலா பாட்டு வருது, கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல கேட்டுட்டு வாங்க.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: மற்றும்
1: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
2: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: நம்மள நிறைய பேர் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கறதே தெரியாம இருப்போம் இல்லையா. நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி அதை வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் அப்படியே உள்ளேயே வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. எப்படி இதை சொல்கிறது, நான் வந்து ஹர்ட் ஆகிறேன் ஆனால் அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறையிலேயே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி உங்களை பாதிக்கும் தெரியுமா? ஒரு கொஞ்ச நாள் போக காலப்போக்கில் அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு வந்து அது அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே சொல்லுவாங்க இந்த யோகா தியானமெல்லாம் வந்து அடிக்கடி பண்ணணும், அதை வந்து ஒரு இந்த வாழ்வியல் முறைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரீ மெடிடேஷன் ப்ரோக்ராம் வந்து இங்கே பரதுபாயில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் போக விருப்பம், ஒரு ஃப்ரீ மெடிடேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா யார் போக மாட்டீங்க இல்லையா? சகஜ யோகா அப்படிங்கிற பெயரில் தான் இது நடக்குது. எதிர்வரும் 27ஆம் தேதி சனிக்கிழமை சிந்தி செரமோனியல் ஹால் பர்துபாயில் தான் இது நடக்குது. எனவே இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, அடுத்து உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஃப்ரீ யோகா ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்து கொள்கிறதன் மூலமாக. நீங்கள் வந்து இது சம்மந்தமான மேலதிக தகவல்கள் வேணும் அப்படின்னா 056-605-5737 இந்த ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் வந்து அழைப்பெடுத்து கேட்கலாம். எதிர்வரும் 27ஆம் தேதி தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்கவிருக்கு. சகஜ யோகா மெடிடேஷன், இது வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது என்ன விவரங்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். சரி, இன்னைக்கு பாதியீடு உண்டாட்டு இந்த ரெண்டு சொற்கள் பற்றி தெரிஞ்சு கொண்டீங்க இல்லையா? இனி பாட்டி பண்ணுறது அப்படின்னா உண்டாட்டு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் ஒரு சொல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதே பெரிய விஷயம்தான் இல்லையா? சரி, மனசு தொட்ட மட்டில் பாட்டு கொடுக்கணும். அழைப்படுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. யாருக்கு என்ன பாட்டு வேணும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்தது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 89.4 தமிழ் எஃப்எம்மினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் நீங்கள் வந்து சொல்லலாம். வணக்கம். வணக்கம், யாரு? ஹலோ, வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? பிரியா, சொல்லுங்க பிரியா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து அஞ்சாதே ஜீவா.
0: அஞ்சாதே ஜீவா, அடடடா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அடடா, இந்த பாட்டு இல்ல, ரொம்ப அழகான பாட்டு. சரி, அந்த பாட்டு வருது. நன்றி. சரி, அந்த பாட்டு பிரியாக்காக கொடுக்கலாம். கொடுத்துட்டு அப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: திருவள்ளூர் ரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிந்த விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 12 உயர்வடைந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு இளம்பெண் உயிரிழந்துள்ளார். சட்டப்பேரவையில் முதல்வரிடம் ஏவா வேலு நேருக்கு நேர் கேள்வி எழுப்பினார். மறுநாளே ரெய்டு வந்திருக்கின்றார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். அவர் செய்தியாளர்களை சந்தித்ததுடன் முதல்வர் விஜய் எப்படியோ ஆட்சிக்கு வந்துவிட்டார், அவருக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. சட்டப்பேரவையில் முதல்வரிடம் ஏவா வேலு நேருக்கு நேர் கேள்வி எழுப்பினார். மறுநாளே ரெய்டு வந்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். 50 ஆண்டுகளாக இதையெல்லாம் பார்த்து பார்த்து அலுத்து போன விடயம் என்று அவர் கூறினார். எங்கள் வீட்டுக்கு சோதனைக்கு வந்தவர்களுக்கு சீட் கொடுத்து அமைச்சராக ஆக்கவில்லை. அந்த கேவலமான காரியத்தை திமுக செய்ததில்லை என்று அவர் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தமிழகத்தைச் சேர்ந்த வி கே பாண்டியனின் மனைவி சுஜாதா ராவத் பிஜு ஜனதா தளம் தலைவர் நவீன் பட்நாயக் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்து கொண்டார். ஒடிசா முதல்வராக நவீன் பட்நாயக் இருந்தபோது அவரது தனிச் செயலாளராக பணியாற்றிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி கே பாண்டியன் ஐஏஎஸ் என்ற மனைவி சுஜாதா ராவத் ஐஏஎஸ் இன்று பிஜு ஜனதா தளம் கட்சியில் இணைந்து கொண்டார். தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான சங்கா பவனில் நடைபெற்ற எளிய நிகழ்வில் சுஜாதா ராவத் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
2: இலங்கை செய்திகள்.
3: போலீஸ் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தில் முன்னிலையாகி இருந்த இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ரோஹித ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியுள்ளார். மிரிஹான பகுதியில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்றில் தாம் மேற்கொண்ட முதலீடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் அங்கு முன்னிலையாகி இருந்தார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கிய 164 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தில் சிக்கிய 971 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 32 பேர் மாத்திரமே உயிரிழந்துள்ளதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயர்வடையக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. வெனிசுவேலாவில் இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அங்கு பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இதனைத் தொடர்ந்து நாட்டில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடாகஸ் மற்றும் சைமன் பாலிவிய சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிஹாத் ரயில் பயணிகள் சேவைக்கு முதல் நாளிலேயே 1000 மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனை ஆகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிஹாத் ரயில் தனது பயணிகள் ரயில் சேவைகளுக்கான முன்பதிவை தொடங்கிய முதல் நாளிலேயே 1000 மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளதாக எதிஹாத் ரயிலின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கை முதல் நாளில் பதிவான மொத்த டிக்கெட் விற்பனையை குறிக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். எதிஹாத் ரயில் சேவையின் முதலாவது சேவை எதிர்வரும் ஜூன் 30 நடைபெறவுள்ளது. அபுதாபியில் இருந்து ஃபுஜைராவுக்கான பயண சேவை முதன் முதலில் முன்னெடுக்கப்படவுள்ளது.
2: Was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளிலும் இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. கிழக்கு பிராந்தியத்தில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அல்தாய்தில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கீமா மற்றும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் ஃபுஜேராவில் முறையே 39 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
6: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
7: Rock with Raja.
6: Stay tuned.

0: சிட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: ஒரு காலத்து விருதுமிச்சு நின்றுச்சு ராணிராஜ்.
3: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பைய. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams off.
8: This hour of Rock with Raja is brought

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா.
4: ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.
0: Mastro Inc.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாவேகா அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் செலவினங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். தமிழ்நாட்டில் மின் தேவை தொடர்ந்து அதிகரித்த போதிலும் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்பட்டது, திராவிட மாடல் ஆட்சியில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டது என்றும், மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மின்துறையை தன் துறையைப் போல கவனித்துக் கொண்டார் மு க ஸ்டாலின் என்றும் கூறினார். நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த பல முன்னெடுப்புகளை திராவிட மாடல் அரசு மேற்கொண்டதாக அவர் கூறினார். அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாய் பற்றாக்குறையை திமுக ஆட்சியில் குறைத்ததாகவும், மின் வாரியத்தில் வருவாய் பற்றாக்குறையை திமுக குறைத்ததாகவும் அவர் கூறினார். தங்களுக்கு வசதியாக ஒரு வெள்ளை அறிக்கையை தாவிக அரசு வெளியிட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி விமர்சித்தார். இந்திய பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான இறுதியான சான்று அல்ல என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான சான்றாகவும், அரசு நலத்திட்டங்களுக்கான தகுதியை நிரூபிக்கும் ஆவணமாகவும் பயன்படுத்தப்படுவது குறித்து பொதுமக்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தை தொடர்ந்து அமைச்சகம் முக்கிய விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளது. அமைச்சகத்தின் விளக்கத்தின்படி, இந்திய பாஸ்போர்ட் என்பது முதன்மையாக வெளிநாட்டு பயணத்துக்கான ஓர் அதிகாரப்பூர்வ பயண ஆவணம் மட்டுமே என, இந்திய குடியுரிமைக்கான இறுதியான அல்லது முழுமையான சான்றாக கருதப்படக்கூடாது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஊழல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள், போதைப்பொருள் வியாபாரிகள், குற்றங்கள் மற்றும் அரசியல் ஆகிய அனைத்தும் ஒடுக்கப்பட வேண்டும் என்றும், அதற்கான சட்டங்களும் அரசு நிறுவனங்களும் உள்ளன என்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக தற்போது எதிர்க்கட்சியினரை இவற்றுக்கெல்லாம் பிரதான குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி கூறினார். பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது குறித்த பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார்.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து குறித்து ஈரான், ஓமான் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இருவரும் தொலைபேசி உரையாடல் நடத்தியதுடன் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கடல் போக்குவரத்து தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து விவாதித்துள்ளனர். ஈரானின் அரசு ஊடகத்தின் செய்தியின்படி, இரு அமைச்சர்களும் அண்மைய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகின்றது.
4: ஒரு கவலையும் இல்ல. கால் 800 ZOHO ஆர் விசிட் zoho.com/recruit.
3: இன்று காலை வர்த்தக தொடக்கம் முதல் வளைகுடா நாடுகளின் முக்கிய பங்குச் சந்தைகள் பெரும்பாலும் சரிவை சந்தித்துள்ளன. கச்சா எண்ணெயின் விலைகள் குறைந்தமை மற்றும் அமெரிக்க வட்டி விகிதங்கள் மேலும் உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் பங்குச் சந்தைகள் சரிந்து வர்த்தகமாகின. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் இன்று 0.3% சரிந்து வர்த்தகமாகியது. இதேவேளை கத்தாரின் பிரதான பங்கு விலைச்சுட்டனும் சரிந்து வர்த்தகமாகியது. அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.3% சரிந்ததுடன் துபாயின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.2% சரிந்து வர்த்தகமாகியது. இந்திய பங்குச்சந்தைகளை பொறுத்தவரையில் சென்செக்ஸ் 109 புள்ளிகள் உயர்ந்து 77,100 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேவேளை நிப்டி இன்றைய வர்த்தக நிறைவில் 34 புள்ளிகள் உயர்ந்து 24,056 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
6: Star of the month. Singer SPB.

0: தெரிஞ்சு Good evening, my dear beautiful people, 412 once again, and this is the evening color. Okay, June 25 ini kaalila kannu mudikirappa correct ah or 7 e gaal konjam usually ah vandu ipdina or 5 mukal kala nalla velichama irukum seri okay summer dana 5 mukal kala vandu panguni vel palla kadi adikidun solittu iluthu poti thungiruven மறுபடியும் வந்து ஒரு 8:30 எழுந்து அதுக்கப்புறம் அப்படியே என்னோட மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்புன்னு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து திடீர்னு பார்த்தா 7:10 முழிப்பு வந்துருச்சு. ஆனால் வெளியில் எட்டி பார்த்தா சத்தியமாக வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி மோடம் போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஓ ஜூன் 23rd மழை வரும்னு சொன்னாங்களே. ஆமாம், ஊர் ஃபுல்லாக மழை வரும், இந்த பருதுபாயில் மட்டும் மழையே வராது. அது என்னென்னு எனக்கு தெரில, எப்போ பார்த்தாலும் பருதுபாய் மண்கூலுக்குள்ளே கராமாக்குள்ளே மழையே வராது. ஏன்னா அங்கே மழை, இங்கே மழை, கொர்ஃபகானில் மழை, ஃபுஜேராவில் மழைன்னு எல்லாம் பீத்திப்பாங்க, ஆனால் ஒரு ரெண்டு துளி கூட இங்கே விழாது. அது என்னன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. இங்கே பில்டிங் இருக்கிறதுனாலயா, இல்லை இந்த ஏரியாவில் நல்லவங்களே இல்லையா, ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. ஆனால் நேற்றுக்கு வந்து நம்ம பசங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, அலைன்லலாம் சம மழை, கொர்ஃபகான்லலாம் சரியான மழை, ராசல் கேமாலெல்லாம் அப்படியே மோடம் போட்டு மழை தூர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு மழையை பற்றின பேச்சா நேற்று இருந்தது. ஒருவேளை நீங்கள் தப்பி தவறி வேற வேறு எமிரட்ல இருந்து நேற்றுக்கு மழையை கண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சூப்பர், யுவர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் ரைட் நவ் டியூரிங் தி சம்மர். சரியான சூடு, ஆனால் உங்களுக்கு மட்டும் வெயில் அடிக்குதோ, சே மழை வருதோ, சரி ஓகே. இப்போ வந்து இந்த எட்டிஹாட் ரயில் வேற அடுத்த வாரம் ஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல, அதுக்கான டிக்கெட்ஸ்லாம் அவர் ஓப்பன் ஆயிருந்தது, அதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதான் ஏதாவது ஒரு புது சர்வீஸோ இல்லை புதுசாக ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா படபடப்படன்னு டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. இந்த ஊருக்கு இந்த தீபாவளி பொங்கல் வரும்போது ஐஆர்சிடிசியில் டிக்கெட் வந்து எப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே புக் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பஸ்ஸில் 2000-3000 கொடுத்து தண்டம் கட்டிட்டு நம்ம போனோம் கிட்டத்தட்ட. இன்ஃபேக்ட் எட்டிஹாட் ரயில் அபுதாபி டு ஃபுஜேரா அடுத்த வாரம் வந்து ஓப்பன் ஆகுது, விச் இஸ் லைக் June 30th, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை. ஆமாம், எடுத்ததுமே வந்து 50% ஆஃப்னு சொல்லியிருந்தாங்கல்ல, 5000 மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் வந்து சீட்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்காங்களாம். இன்றைக்கி வந்து சும்மா நீங்கள் போய் இந்த ரயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு போகிறத விட வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறவங்க தான் ஜாஸ்தி, விச் இஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா நானும் அதுக்கு தான் போவேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அட அட அட, உள்ள வந்ததுமே எப்படி ஒரு பாட்டை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆகும் புள்ளியே. போக்கிரியிலிருந்து அப்படி ஒரு பாட்டம். அதுக்கப்புறம் யூ ஹாவ் ஒன் மோர் சாங் ஃப்ரம் மன்மதன். மன்மதனில் இந்த மன்மதன்லேயும் அதுக்கப்புறம் வல்லமன்லேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கிற ரெண்டு பாட்டு இருக்கும். சரி, அதில் இந்த பாட்டு அந்த பாட்டு, நான் சொன்ன பாட்டு இதான் அந்த பாட்டு. மொட்டை மதனும் சாதா மதனும் சேர்ந்து கன்ஜாயின் ட்வின்ஸ் மாதிரி அப்படியே கைமை தோல்மலை கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ தட் சாங் இஸ் ரெண்டாவது பாட்டு உங்களுக்காக ஆன் தி வேல வந்துகிட்டே இருக்கு. லெட்ஸ் பிகின் தி ஷோ. திஸ் இஸ் ஆர்ஜே பிராபு, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலக்.
2: பேக் டு பேக்
3: ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: Aha, aha. வெற்றி வெற்றி
1: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
1: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
1: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: 10க்கு 10 ஆஃபர் அலர்ட்.
5: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபில 10 கோல்ட் காயின்ஸ் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP and RERA approved plots. PropShell NRA Tamil Nadu Land Meetup miss pannadinga. For details call 056 415 4242. Plots nale PropShell dane.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: குலுங்கிய கார்கள், மலை போல கட்டட இடிபாடுகள், எப்படா இந்த மாதிரி எழுதுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. வெனிசுவேலாவில் வந்து பயங்கரமான நிலநடக்கம் போல. ஆனால் தமிழ் நியூஸ் என்றைக்குமே எழுதும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, சொல்லும் போதும் சரி, ஒரு சில வார்த்தையெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எனக்கு சில நேரம் யோசிக்கத்தணும், இது வந்து ஒரு மாதிரி ரித்மிக்காக இருக்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்களா? ஆமாம். ஸோ அந்த கொலைகாரர்களை போலீஸ் வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அது என்ன வலைவீசி தேடுறது? இது வந்து ஒரு மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறாங்களா, இல்லை வந்து போலீஸ் தேடுறாங்கன்னு சொன்னால் கூட அது ஓகே தானே? அது வந்து படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும். ஒரு கொலை நியூஸில் என்னத்த சுவாரஸ்யம் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரையும் டிவி நியூஸையும் எடுத்தால் பலது இப்படி சொல்லிக்கிட்டே வரலாம். இல்லை சரி ஓகே, எனிவேஸ், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஆக்சுவலாக நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நியூஸே படித்து காட்டுறேன். நான் தினம் இந்த மாதிரி எதாவது ஒன்று மாட்டோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். சரி, நான் நேற்றுக்கு சுவிட்சர்லாந்து, நேற்று யாராவது மேட்ச் பார்த்தீங்களா? வேர்ல்டு கப் மேட்ச்சு ஃபுட்பாலு சூப்பராக இருந்தது. நேற்றுக்கு வந்து போஸ்னியா வர்சஸ் கட்டார் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், கடைசியாக ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டேன். யார் ஜெயிச்சான்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 கோல் போஸ்னியா, 1 கோல் வந்து கத்தார் போட்டாங்க. செகண்ட் ஹாஃப் என்னாச்சு அப்படின்னு தெரில எனக்கு. யாராவது பார்த்தீங்களா மேட்ச்சு? ஆனால் இப்போ தான் நான் வந்து ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்ததுமே எனக்கு ஒரு டவுட்டு, ஃபீஃபா சரி ஓகே, எந்த வேர்ல்டு கப் மேட்ச்லேயுமே இந்தியா இல்லையே, என்னடா ரீசன் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு சில பேர்ட்டெலாம் கேட்டுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடிலலாம் போட்டு என்னன்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ அதாவது ஏன் வந்து இந்த வேர்ல்டு கப் மேட்ச்லேயோ இல்லை ஃபுட்பால் ரிலேட்டடான பெரிய எந்த ஒரு மேட்ச்லேயுமே இந்தியாவோட பேர் கிடையாதுன்னு பார்க்கும்போது, ஓகே, இந்தியாஸ் அ மெம்பர் ஆஃப் ஃபீஃபா எப்போனா 1948 இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக 1950 ஃபீஃபா வேர்ல்டு கப்புக்கு பிரேசிலில் நடந்த அந்த வேர்ல்டு கப் வந்து ஆக்சுவலாக இந்தியா வந்து தேர்வாயிருக்கிறாங்க. ஆனால் டியூ டு ட்ராவல் காஸ்ட்டு, லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அந்த நேஷ்னல் ஃபெடரேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எப்படின்னா மற்ற காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும்ல, ஆமாம், ஒலிம்பிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைமில் ஒலிம்பிக்ஸ் நடந்ததில்லை, ஓகே, அதிலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பெருசாக வந்து வேர்ல்டு கப்புக்கு இது கொடுக்காமல் போயிட்டாங்களாம், எதனா வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு பாப்புலர் மித் ஒன்று இருக்குது. அந்த டைமில் இந்தியா வந்து ஃபீஃபாக்கு தேர்வு ஆகிட்டாங்க 1950 நான் சொல்கிறது. ஆனால் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பூட்ஸ் போட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால பிரேசில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருக்குது. அது உண்மையாக தெரில எனக்கு, மித் இப்படி ஒன்று இருக்குது, ஆனால் இப்படி ஒன்று இருக்குது. இப்போ ஸோ இது போக வந்து எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஃபீஃபா மேட்ச்சுக்கும் இப்போ இந்த AFC அப்புறம் வந்து இந்தியன் ISL இவங்கெலாம் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஃபீஃபா எப்படின்னா ஒவ்வொரு காண்டினெண்ட்டுக்கும் ஒரு விதமான ஒரு பர்த் பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று தருவாங்க போல இருக்குது. ஸோ இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து காலகாலமாக ஆடிட்டுருக்கிற ஒரு சில கண்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிறதோ அதுக்கப்புறம் குவாலிஃபயர் மேட்செலாம் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க போல். அதில் வந்து எப்படின்னா குவாலிஃபயரில் தான் வந்து சவுதி, கத்தார்லாம் ஜெயிச்சிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இந்தியா வெளியில் போயிருக்கிறாங்க. ஸோ அதில் ஜெயிக்கல இந்த வாட்டி. ஆனால் இது என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க போல். பட் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் கிரிக்கெட்டுடைய டாமினன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அண்டு நம்ம ஊரில் வந்து ஃபுட்பாலுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஃபுட்பாலை ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்போர்ட்டாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இதே இப்போ ஈக்குவல் டைமில் கிரிக்கெட்டும் இதே ஃபுட்பாலும் நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே எங்கே ஜாஸ்தி திரும்புவோம்? கிரிக்கெட்டை நோக்கி தான் திரும்புவோம். ஸோ இதுவுமே ஒரு பிரச்சனை தான். அதனால தான் இந்தியாவில் பெருசாக வந்து ஃபுட்பால் பற்றின பேச்சோ இல்லை யாருமே வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு ஃபுட்பாலர் ஆகணும்னு சொல்கிறாங்களான்றது ஒரு 10ல் 3 தான், மீதி 7 பேர் கிரிக்கெட்டர் தான் ஒன்ற ஒரு ஃபீல்டில் தான் இருக்கேன். ஏன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் அண்ட் அவங்க வர்ற ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு இருக்கிற இம்பேக்ட் நம்மளை மாதிரி மக்கள்கிட்ட, இதெல்லாமே இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு, நான் வந்து சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரி உங்களுக்கும் வந்து ஏன் இந்தியா வந்து ஃபீஃபாவுக்கு தேர்வாகலை அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் நான் இது படிச்சுட்டு இருந்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடே, இதுக்கு முன்னாடி இவ்வளோ கதை இருக்கா அப்படின்ட்டு வந்து ஒன்றுன்னா சொல்கிறேன். என்ன ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் கராத்தே பாபு இருந்து பாட்டு வருது.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு பாட்டு brought to you by PropShell Property Oda. 28 June Ramada Corny Shabudabila nadakkira NRI meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: We'll be back after a short commercial break.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க
3: தானே?
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். ஜூன் 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். Associate partner Simply Serve TV. Energized by 89.4 Tamil FM.
4: ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
5: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: பச்சை கபாப் உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா ஒன்னு தன்ன தன்ன. இந்தியன் மென்ஸ் நேஷனல் டீம் வந்து இப்போ கரண்ட்லி இட் இஸ் கவர்ன்ட் பை ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், ஓகே AIFF. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3+1 ஃபாரின் ரூல் அப்படின்னு வந்து ஒன்று போட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதை பற்றி சும்மா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஃபீஃபா ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த என்னடா இது, பெரிய பெரிய மேட்செல்லாம் வருது. இப்போ இந்தியா வந்து கிரிக்கெட்டில், அதுக்கப்புறம் ஈவன் விமென்ஸ் கிரிக்கெட்டு, ஈவன் வந்து டென்னிஸ்லலாம் நிறைய நம்ம தமிழ் ஆர் இந்தியன் பிளேயர்ஸோட பேர் அடிபடுது. ஃபுட்பால் பற்றின ஒரு பேச்சு வெளியில் வரமாட்டேங்குது. பெரிய ஹாக்கியெல்லாம் கூட பேசிப்பாங்க, ஆனால் ஹாக்கியெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஹாக்கியில் எப்போ வேர்ல்டு கப் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அப்படி ஒன்று நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஹாக்கி வந்து எப்படின்னா ஒலிம்பிக்கில் நம்ம போகிறோமா, ஹாக்கி நம்ம வந்து அந்த நேரத்தில் எந்த பிளேயர் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்களோ, மெடல் வாங்கி தராங்களோ, அந்த நேரத்தில் அவங்கள பற்றி பேசிப்போம். இது எப்படின்னா இந்த ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின பசங்களை ரெண்டு நாளைக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு மூணாவது நாளிலிருந்து யாருன்னே தெரியாது நமக்கு, போடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் வந்து கிரிக்கெட் பற்றி நம்ம அப்படி கிடையாது, கிரிக்கெட் பற்றி எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக. ஸோ இந்த கிரிக்கெட்டுடைய டாமினன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும், மக்கள்கிட்ட கிரிக்கெட்டுக்கு உண்டான முக்கியத்துவம் ஃபுட்பாலுக்கு இதனால இல்லாதனாலையும் தான் இதுவும் ஒரு பெரிய ரீசன். ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தால் தான் பலது நடக்கும், ஓகே. அது மூலமாக காசு பண்ண முடியும், அந்த காசு பிளேயர்ஸ்க்கு தர முடியும், அது கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்படி வந்து இட்ஸ் அ சர்க்கிள். வாழ்க்கை ஒரு வட்டம்னு வாங்கலாம், இதுவும் ஒரு வட்டம் மாதிரி தான். இப்போ நேற்றுக்கு இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதனால் வந்து இந்தியா இல்லை அப்படின்னா, அதான் இப்போ ஒவ்வொரு ஃபீஃபா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியும் ஒரு ஒரு ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்துவாங்களாம், ஓகேவா. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில், அதாவது இப்போது ஏஷியா ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே குவாலிஃபை ஆகிற ஒரு சில கண்ட்ரீஸ் எடுத்து அவங்களுக்குள்ள டோர்னமெண்ட் நடத்தி, அதுக்கப்புறம் யார் வந்து ப்ராப்பராக வின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஃபீஃபாக்குள்ளே கொண்டு வர மாதிரி. இப்போ ஈவன் 32 டீம்ஸ் தான் இருந்தது முன்னாடி, இப்போ 48 டீம்ஸாக வந்து வச்சுருக்கிறாங்க இப்போ கரெக்டாக. இப்போ எப்படியோ லீக் மேட்ச் எல்லாம் முடிய போகுது ஆல்மோஸ்ட்டு. ஸோ இனிமேல் வந்து இப்போ அடுத்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய மேட்செலாம் ஆரம்பிச்சிடும். இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக இப்போ நம்ம இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பெருசாக சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுடைய ஸ்ட்ராங் ரூல் என்ன அப்படின்னா டுவல் சிட்டிசன்ஷிப் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இது ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு கிராஸ் ரூட்லேருந்து இது சரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3+1 அப்படிங்கிற ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம டீம் ஆடுறாங்க அப்படின்னா அதில் அந்த பிளேயர்ஸில் 3+1, அதாவது ஒரு பிளேயர் அல்லது 4 பிளேயர்ஸ் மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து நம்ம கண்ட்ரிக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில், அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருப்பாங்க இல்லையா ஓவர்சீஸில், இப்போ யூகே யூஎஸ்லலாம் அங்கே பிறந்து வளர்ந்துட்டு அங்கே ஆடுவாங்க, அவங்களெல்லாம் வந்து டீமில் எடுத்து போடலாம். ஏன்னா அவங்களெல்லாம் வந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராவல் காஸ்ட்டு, ப்ரிப்பரேஷன் டைமுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து இங்கே அடிபடுறதுனால தான் வந்து ஃபுட்பால் வந்து இந்தியாவில் பெருசாக செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி நினச்சா முடியும் தானே, இதுக்கு பின்னாடி இருக்கிற வியாபாரம் ரொம்ப கம்மி, அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சுது. ஆமாம், ஃபுட்பாலை வச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆச்சும் ஏதாவது ஒரு கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிராண்ட் என்டோர்ஸ் பண்ணி பெருசாக நம்ம பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு சுனில் சேத்ரின்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு போன வருஷம் சம்திங் மெஸ்ஸி வந்திருந்தார்ல இந்தியாவுக்கு, அப்போ மெஸ்ஸி வந்து வந்திருந்தப்போ அந்த கிரவுண்ட் அந்த ஃபுட்பால் கொல்கட்டா குஜராத் ஞாபகம், ஓகே, மெஸ்ஸி வந்து இந்தியா வந்திருந்தப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள்லாம் சூழ்ந்துட்டாங்க மெஸ்ஸியை பார்க்குறதுக்கு வேண்டி. ஆனால் சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. அந்த டைமில் கூட இப்போ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இவர் தான் போயிருது, சுனில் சேத்ரி, அப்புறம் ரெண்டு மூணு பிளேயர்ஸ்லாம் போயிருந்தாங்க. ஸோ இப்போ அவர் பேரை சொல்லி எல்லாருமே கோஷம் எழுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்தியன் ஃபுட்பால் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் ஒரு கல்ட் ஃபாலோவர் தான் இருக்கு, ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. அதாவது அவங்க எங்கே மேட்ச் நடந்தாலும் அவங்கள கவனிக்கிறது, டிடியில் உட்காந்து அந்த மேட்ச் பார்க்குறது, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சின்ன சின்ன கிளப்புக்கு ஆடுறாங்கன்னா அது கவனித்து பார்க்குறது, அவங்க எத்தனை கோல் போட்டாங்கன்னு கணக்கு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சில கல்ட் ஃபாலோவர்ஸ் மட்டுமே இருக்காங்க, ரொம்ப பொதுவான ஃபாலோவர்ஸ் கிடையாது. அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை இந்தியன் ஃபுட்பால் இட்ஸ் நாட் செல்ஃப் எடுத்துஃபைங். சரி ஓகே, எது எப்படியோ புலமுன்னு நினச்சேன், புலம்பிட்டு நான் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் பிரேக் வருது, கேட்டு முடிங்க, வரேன் திருப்பி வரேன் என்ன, ஓகேவா? ஏன்பா கட் பண்ண சொல்லி 5 நிமிஷம் ஆகுது.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட். தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா.
2: ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் மற்றும் DIP. வெற்றி
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எனக்கு தேவை மணி மணி மணி. 25ஆம் தேதி ஆகி போச்சு, இன்னும் 5 நாள் வெயிட் பண்ணா மணி மணி வந்துடும். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தி சிரிக்கிறா வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு. சரி ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? இப்போ நான் பாடின இந்த பாட்டை கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம், ஏன்னா இந்த பாட்டு நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால சுயநலமாக அந்த பாட்டை நீங்கள் கேட்பீங்க நம்புகிறேன். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, அதுக்கு மேல உங்களுக்கு என்ன
1: சொல்றேன்னு
0: தெரியல. சரி,
1: என்ன
0: பாட்டு வேணும்? பாட்டு
1: தானே. மங்காத்தால இருந்து
0: என்ன மூட்ல இருக்கீங்க இந்த பாட்டு கேக்குறீங்க? எனக்கு ஏதாவது செலிப்ரேஷன் இருந்தா நான் போடுவேன் இந்த பாட்டு.
1: ஒரு வைப் மூட் கேக்குது.
0: பாட்டு வருது, கேட்டு முடிங்க. 5 மணிக்கு மேல மீட் பண்ணுவோம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: எல்என்சி நிறுவன பங்குகள் விற்பனையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் வழங்கியுள்ளார். எல்என்சி நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு முதல்வர் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கடிதத்தில் எல்என்சி இந்தியா நிறுவனத்தின் செலுத்தப்பட்ட பங்கு மூலதனத்தை 2% அடிப்படை பங்குகள் மற்றும் 1% கூடுதல் பங்குகள் ஒதுக்கீட்டு விருப்பம் உள்ளிட்ட 3% வரையிலான விற்பனைக்கான சலுகை மூலம் விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து தமிழ்நாடு அரசின் வருத்தத்தை தெரிவிக்கும் முகமாக இக்கடிதத்தை எழுதுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: நியாயமான தீர்வுகளையும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் கோரும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தும் அளவுக்கு மோடி அரசு சென்றுவிட்டதா என்று ராகுல்காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். இதற்காக தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் போராடுபவர்களை பயங்கரவாதிகளின் பி டீம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்திருந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அதை வன்மையாக கண்டித்துள்ளார். தனது இந்த பேச்சுக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் பெண் உடலியல் சிகிச்சை நிபுணரின் மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை 48 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய 43 வயதுடைய பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் இந்த கொலைக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறப்படும் குண்டசாலை பிரதேச சபையின் சாரதி ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகியோர் வெள்ளவத்தையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது வலான ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளினால் யாழ் கைதடி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர். துபாயில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த 3 புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. துபாய் பட்டத்து இளவரசரும் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூமினால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஃபால்கன் மார்க்கெட், துபாய் கிரீக் லைட்டிங் ப்ராஜெக்ட், AI வடிவமைக்கும் புதிய பூங்கா என்பன முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த 3 திட்டங்களும் பொது சேவைகளை மேம்படுத்துதல், புதிய உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் ஆகிய நோக்கங்களுடன் செயற்படுத்தப்பட
1: உள்ளன.
3: ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள கடும் வெப்ப அலை கிழக்கு பகுதிகளுக்கு நகர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளை கடுமையாக பாதித்த வெப்ப அலை தற்போது கிழக்கு ஐரோப்பா நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு பகுதிகள் மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் இன்று வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வடையக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிதீவிர வானிலை எச்சரிக்கை அமலில் உள்ளதாக செக் குடியரசு அறிவித்துள்ளது. பிரான்சில் செபஸ்டியன் லெக்கார்னோ சுகாதார எச்சரிக்கை நிலைமையை மிக உயர்ந்த மட்டத்துக்கு உயர்த்துவதாக அறிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்த நியூசிலாந்து அணி சற்று முன்னர் வரை 32.3 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 133 ஓட்டங்களை பெற்றுள்ளது. அணி சார்பில் டெவோன் கான்வே 65 ஓட்டங்களுடனும் டாம் லெதம் 63 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. அல் தாயிதில் அதிகபட்சமாக இன்று 46 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 39 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு பிராந்தியங்களில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

முன்னாடிலாம் வந்து எல்லா சிம்பு படத்துலையும் ஒரு பாட்டு வரும், அந்த ஒரு பாட்டுடைய கடைசியில் ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல் பீட்டாக இருக்கும். அது எதுக்குன்னா சிம்பு டான்ஸ் ஆடுறதுக்கு வேண்டிய, உண்மையாகவே நல்லாவும் இருக்கும் அது. தான் இந்த பாட்டு இந்த தரணானே தானான் இதில், அதுக்கப்புறம் சிலம்பாட்டம்ல வந்து இந்த பாட்டு இருக்குமே, இந்த பாட்டு வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, அதுலேயும் லாஸ்ட்டில் இப்படி தான் வரும். சிலம்பாட்டத்தில் வச்சுக்கவாலையும் வரும், அதுக்கப்புறம் இந்த பாட்டு இருக்குல்ல என்ன, ஐயோ இந்த பாட்டு சம பாட்டாச்சே அது. நல்லந்தானா நல்லந்தானா உடல், அதுலேயும் லாஸ்ட்டில் இப்படி ஒரு பீட் ஒன்று வரும். அதெல்லாம் ஒரு காலம்.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ. யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சரி, ஓகே, இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி இந்த ஷோ கேட்டுட்ருக்க நிறைய பேருக்கு ஒரு சில ஸ்போர்ட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கரெக்டாக. ஆனால் நீங்கள் செய்கிற வேலை கண்டிப்பாக 100% இல்லை, ஒரு 99% அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நீங்கள் வந்து ஐதர் ஒரு பேங்க் ஜாப்லேயோ, இல்லை வந்து ஒரு கன்வென்ஷனலான ஒரு வேலையிலையோ, ஒரு பிஸ்னஸ்லையோ, ஒரு ஐடிலையோ, இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு மீடியாலையோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஈக்குவலாக நாலேஜ் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே ஏதாவது ஒன்று ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு போகும். இப்போ வந்து நானும் மதுவும் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஃபுட்பால் பார்க்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் அவங்ககிட்ட உட்காந்துட்டு ஆஃப் சைட்னா என்ன, கார்னர் கிக்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த ஃபீஃபா வந்து ஏன் இவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டாக இருக்குது, ஃபுட்பால் ஏன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது, இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அவனுக்கு வந்து ஜென்ரலாக ஃபுட்பால் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஜென்ரலாகவே நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சில பேருக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் பற்றியுமே ஒரு பேசிக் ஐடியா இல்லை, நல்ல ஒரு ஐடியாவே இருக்கும். இப்போ இன்றைக்கி கால் பண்ணுற அத்தனை பேருமே நல்ல ஸ்போர்ட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு ஸ்போர்ட், ஐதர் கிரிக்கெட்டை விட்டுருவோம், கிரிக்கெட் வந்து எல்லாருமே பேசி ரொம்ப டீஃபால்ட் ஆகிப்போச்சு, அதனால் கிரிக்கெட்டை தவிர ஃபுட்பாலோ டென்னிஸோ இல்லை கொக்கோ வாலிபால் ஹாக்கி இது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக சார் வாலிபால் விளையாடும் போது சார் இந்த டீமில் ரெண்டு பேர் இருக்கணும் சார், இப்படி அடிச்சிங்கன்னா அது வந்து ஒன்று சார், இப்படி அடிச்சிங்கன்னா அது, இந்த மாதிரி ஜென்ரலாக எல்லாருமே ஒரு ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்டை மற்றவங்க வந்து கற்றுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், கரெக்டாக அது இங்கே பண்ணுவோம் இன்றைக்கி. ஓகே, ஐ வாண்ட் டு நோ, எனக்கு எத்தனை பேர் கால் பண்ணுவீங்க, காலே பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில, ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. ஏன்னா எவ்வளோ பேருக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொன்னால் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டென்னிஸ் பற்றி சொல்லலாம், பேடில் பற்றி சொல்ல, இப்போ ஊர்லலாம் வந்து பிக்கிள் பால்லாம் பயங்கரமாக இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது, செமந்தா வந்து ஒரு பிக்கிள் பால் டீமே வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பேடில் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்புறம் பேட்மிண்டன் நல்லா அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் ஷட்டில்னு நம்ம சொல்லுவோம், பேட்மிண்டன் ஆர் ஷட்டில் இது ரெண்டும் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட் நல்லா தெரியும் அப்படின்னா அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு போங்களேன், ஸோ தட் இது கேட்குறவங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வரலாம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: நல்லா இருங்க. என்ன ஸ்போர்ட்டு, யார் பேர்?
1: என் பேர் அசோக். ஆக்சுவலா நான் வந்து நீங்க ஸ்போர்ட் புதுசா சொல்லுங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு இந்தியன் நேஷனல் கேம் இருக்கு, இட்ஸ் கால் பால் பேட்மிண்டன்.
0: பால் பேட்மிண்டனா? ஓகே ஓகே.
1: சோ இட்ஸ் சிமிலர் டு பேட்மிண்டன்.
0: ஓகே.
1: ஈச் சைடு பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் இருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து ஸ்கூல்ல எல்லாம் விளையாண்டுருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்.
0: பால் பேட்மிண்டன் எப்படி ப்ரோ இருக்கும் எனக்கு டக்கு ஞாபகம் வரணும்.
1: இது வந்து பூப்பந்துன்னு தமிழ்ல சொல்லுவாங்க.
0: ஓகே.
1: yellow color பால் இருக்கும், உலன் பால் அது.
0: ஓகே ஓகே ஓகே.
1: இட்ஸ் எ நேஷனல் ஸ்போர்ட், எல்லா ரயில்வேஸ் பேங்க்ஸ் எல்லா இடத்துலயும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் வெரி ஃபேமஸ், ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ப்ளே.
0: ஓ, அதாவது பேட் வந்து டென்னிஸ் பேட் ஷட்டில் பேட் மாதிரியே இருக்கு, ஆனா பால் வந்து பெரிய பால் இல்லையா?
1: இல்ல, நம்ம டென்னிஸ் பால் விட ஒரு சைஸ் கம்மியா இருக்கும். பேட் வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் பேட் மாதிரி இருக்கும், ஆனா வுடன்லயும் இருக்கும் கிராஃபைட்லயும் இருக்கும்.
0: இப்ப எப்படி நீங்க விளையாடுவீங்களா அந்த உங்களுக்கு விளையாடு?
1: ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது நேஷனல் கேம் நான், பட் இங்க வந்து நாங்க துபாயில வந்து ஆர்கனைஸ் பண்ணி இங்க விளையாட தெரிஞ்சவங்க எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: அப்படியா? ஓ, இங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப கேக்குறவங்க யாராச்சும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்து வரணும் அப்படின்னா?
1: வரணும்னா UAE கிங்ஸ் பால் பேட்மிண்டன் இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு.
0: சரி, ஓகே.
1: அதுல மெசேஜ் பண்ணாங்கன்னா தே கேன் கம் அண்ட் ஜாயின்.
0: சூப்பர், ஓகே ஓகே. சார்ஜபிள் தான் அது?
1: சார்ஜபிள் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஓன் செலவுல.
0: அதாவது இது
1: அடிக்ஷன், ரைட்? இட்ஸ் அடிக்ஷன்.
0: எல்லாரும்
1: தொட்டுட்டோம்னா, ஒரு ஸ்போர்ட்டை தொட்டுட்டோம்னா விட முடியாது.
0: சூப்பர்,
1: அதனால விளையாடு.
0: சூப்பர், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் அசோக். ஏன்னா இது எனக்கு இது பற்றி தெரியாது. ஓகே, இப்போ என்ன மாதிரி இப்போ ரேடியோவில் கேட்குற நிறைய பேர் கூகுள் பண்ணி இது என்னன்னு பார்த்துருப்பாங்க, ப்ராப்ளி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நேஷனல் கேம்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேருக்கு இப்போ இன்க்ளூடிங் மீ இது எப்படி இருக்குன்ற ஐடியா கூட இல்லை பாருங்களேன். ஸோ ஐ மீன் லைக் ஐ வாண்ட் மோர் பீப்புள் டு ஜாயின் யூ. ஓகே,
1: ஸோ
0: ஓகே, தேங்க்ஸ் மேன். UAE, say it again, UAE கிங்ஸ் பால் பேட்மிண்டன். அசோக் டீம் வருவாங்க இங்க பாருங்க, நம்ம பசங்களை வச்சு நல்லா சொல்லி கொடுங்க வர்றவங்களை, சரியா?
1: கண்டிப்பா.
0: தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. இதை கேட்டுட்டு ஒரு ரெண்டு பேர் போறீங்கன்னா எனக்கு அதான் சந்தோஷம். சம மேட்டர்ல இப்ப ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அப்படிதான், கிரிக்கெட்டுக்கு உண்டான முக்கியத்துவம் நம்ம ஆளுங்களுக்கு வேற வேற விளையாட்டுல இருக்கான்னு தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட். ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்ல லஜ்ஜா விதிய அது வருது, கேட்டுட்டே யோசிங்க என்ன. ஓகே
2: back to back.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாமா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் அது.
2: உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
4: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
5: 25 million dirhams வித் பிக் டிக்கெட்.
4: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
5: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
4: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
5: bigticket.eல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
7: Plumbing, electrical work, interior design இதுக்கெல்லாம் ஆள புடிச்சி என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
8: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
7: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
8: Falcon Fastlink Technical Services LLC. Call 0586815179.
9: செலுத்தையும் தமிழி ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வெல்கம் பேக். ஓகே, இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கால்ஸ் வரும் தெரியல அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆஃப் ஏரில் ரெண்டு மூணு பேர்ட்லாம் பேசிகிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப ஒரு கோரான ஒரு சப்ஜெக்ட் நான் இப்போ பேசுகிறது. ஓகேவா, ரெகுலராக எல்லாராலையும் பதில் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஜென்ரலாக வந்து எப்படின்னா, இப்போது கிரிக்கெட் மாதிரி இல்லாமல் இப்போ வேறு வேறு விளையாட்டுலாம் இருக்கும்ல. இப்போது ஃபுட்பால், அதுக்கப்புறம் வாலிபால். எவ்வளோ பேருக்கு வாலிபால் விளாட தெரியும், எவ்வளோ பேருக்கு வாலிபாலில் ரூல்ஸ் என்னன்னு தெரியும். எனக்கு வந்து பசங்க சொல்லுவாங்க டிஃபென்ஸு அப்படின்னு, அதுக்கப்புறம் லாங்னு வானுங்க, இந்த பேரே கூட தெரியாது. வாலிபால் கடைசியாக எப்போ விளையாண்டோம் தெரியாது. எங்கேயாவது அந்த கைட் பீச் கிட்டே போனால் அந்த ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஃபுல்லாக வந்து ஃபிலிப்பீன் மக்கள், அதுக்கப்புறம் ஒயிட் பீப்புள், அவங்களாம் விளாண்டுருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்கே, நல்லா ஆடுறாங்களே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நமக்கும் வாலிபாலுக்கு உண்டான தொடர்பே அவ்வளோதான். அதே மாதிரி பேட்மிண்டன் ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து தெருவுலலாம் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு கீழே நான் விளையாண்ட ஒரு பழக்கம் இருக்குது எல்லார் வீட்லேயுமே. அந்த டைம்லலாம் பேட்மிண்டன் ஒரு ஷட்டில் பேட் ஒன்று, ஷட்டில் பேட்டும் ஒரு ராக்கெட்டும் வாங்கி வச்சு போனோம். ஷட்டில் காக் அப்படி தான் நம்ம சொல்லுவோமே, அதுக்கு பேரே வந்து அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் தவிர வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து, சார் இதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டுறாங்கன்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ஸ்போர்ட் என்ன அதை பற்றினா டீட்டெயில்ஸ் இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் நான். சூப்பர், கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக யோசிச்சா யோசித்தா இப்படி தான் ஆயிரும் போல இன்னைக்கு. ஆ வணக்கம். ஆ ஹலோ, நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, என்ன ஸ்போர்ட்?
1: ஆறு
0: பேர் வேணுமா? ரெண்டு ரெண்டு பேர் கூட ஆடுவாங்களே ப்ரோ, இல்லையா?
1: ரெண்டு பேர் பீச்ல தான் சொல்லலாம்.
0: சரி ஓகே, அதெல்லாம் விடுவோம். எனக்கு வந்து ஜெனரலா வாலிபாலோட ரூல் என்ன அது சொல்லுங்க நீங்க. அது சொல்லுங்க.
1: வாலிபால் ரூல் என்னன்னா, மினிமம் வந்துட்டு ஒரு ஆறு பேர் விளையாடலாம் ஒரு மேட்ச்ல. அதுல ஒரு ஒரு பொசிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செட்டர், செட்டர்னா நெட்டு கிட்ட நிக்குவாங்க. அப்புறம் சென்டர், அப்புறம் அஃபென்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு அட்டாக்கர் நிப்பாங்க, பேக் ரோல ரெண்டு பேர் நிப்பாங்க. இதுதான் பொசிஷன்.
0: சூப்பர்.
1: சர்வீஸ் வந்து ரொட்டேஷனல் விளையாடுவாங்க. இன்னொன்று வந்துட்டு நார்மல் ஆர்டினரி கேமும் இருக்கு. ரொட்டேஷனல்ங்கிறது ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே சர்வீஸ் பண்ணிட்டு வரணும். நார்மலுங்கிறது நம்ம ரேண்டம் யாரும் வேணாலும் சூஸ் பண்ணிட்டு சர்வீஸ் பண்ணலாம்.
0: அப்படியா? சூப்பர்.
1: ஆமா, நம்ம ஊர்ல நிறைய மேட்ச் எல்லாம் போயிட்டு லோக்கல் நைட் தான். நம்ம ஊர்ல எல்லாம் பொறுத்த வரைக்கும், நான் வந்து ஆக்சுவலி மயிலாடுதுறை.
0: சரி.
1: மோஸ்ட்லி வந்து நைட் டைம்ல நிறைய கேம் டோர்னமெண்ட் நடக்கும். 15,000 to 20,000 சொல்லிட்டு டோர்னமெண்ட் நடக்கும். நாங்க எல்லாம் அட்டன் பண்ணுவோம்,
0: ஸ்பெண்ட்
1: பண்ணுவோம். எப்ப 2015 முன்னாடி
0: அப்படி 2000. ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்க கடைசியா எப்ப விளையாண்டீங்க நீங்க?
1: இங்க விளையாடல ஜி. இங்க விளையாண்டது பாத்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் நான் செட்டில் கார்க் ஆடும் போது பிலிப்பினோஸ் விளையாடிட்டு இருப்பாங்க அவங்க கேங்க வந்துட்டு. அவங்க கூட சேர்ந்து நாங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டெச் தான் எடுத்திருக்கோம். விளையாட முடியாது, ஏன்னா அவங்க டீம் பல்கா வந்திருப்பாங்க. டெச் மீன்ஸ் அவங்க ஜஸ்ட் வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட போயிட்டு சர்வீஸ் வாங்கிறது, ஜஸ்ட் அண்டர்ராம் பண்ணி.
0: இப்ப ஏன் இங்க அத்தனை பேர் இல்ல விளையாடுறதுக்கு? இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க.
1: இருக்காங்க மலையாளிஸ் நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி.
0: ஓகே ஓகே.
1: அவங்களோட சேர்ந்து நம்ம டைப் பண்ணி விளையாடலாம். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணா அவங்களோட சேர்ந்து போய் விளையாடலாம். ஆனா மோஸ்ட்லி விளையாட போறது எல்லாமே செட்டில் கார்க்கு விளையாடிட்டு இருக்கீங்க.
0: ஓகே, ஷட்டில் காக் விளையாடுறவங்க தான் ஜாஸ்தி இல்லையா?
1: ஆமா, மோஸ்ட்லி தமிழ் ஆளுங்க அதிக பேர் பார்க்கலாம்.
0: ஓகே, பரவாயில்லையே.
1: ஆமா ஜி.
0: ஓகே,
1: இப்போ விளையாட முடியல, ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்போ சுத்தமா அந்த கேமும் ஃபேமிலி இங்க இருக்கும் போது கொஞ்சம் போக முடியாது. வீக்கெண்ட்ல அவங்களோட தான் டென்ஷன் போற மாதிரி இருக்கும். பேச்சுலர் இருக்கும் போது எவ்ரி வீக்கெண்ட் நாங்க விளையாட போடுவோம். அது நல்ல ஒரு ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு. இப்போ எதுவுமே பண்ண முடியலங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா உண்மையிலே ஆனா மிஸ் பண்றேன் என்னோட கேம், வாலிபால் கேம்.
0: ஓகே, உங்களுக்கு ஏதாவது டீம் இருக்கா?
1: அடுத்த
0: கேம் எப்ப விளையாடுவீங்க, எந்த இடம், என்ன டைம் சொல்லுங்க, கேட்டு வராங்களான்னு பாப்போம்.
1: அதாவது வாலிபாலுக்கா?
0: ஆமா,
1: மம்சார்ல ஐதிஹாத் ஸ்கூல்ல இருக்கு, அங்க கோர்ட் இருக்கு. ஆக்சுவலி அது புக் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு டீம் கண்டக்ட் ஆனதான் ஃபர்ஸ்ட் புக் பண்ண முடியும்.
0: ஓகே ஓகே.
1: அது வந்து பர் ஹவருக்கு வந்துட்டு 300 திரம்ஸ் அது
0: பர் ஹவர். சரி, இப்போ வந்து இந்த வாரம் சனிக்கிழமை சாயங்காலம் 7 PM எல்லாரையும் வர சொல்லிடுவா? சாட்டர்டே சாயங்காலம் 7 PM நீங்க போய் அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தமிழ் எஃப்எம்ல கேட்டமே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து கேம் ஆடலாம் நீ. ஓகேவா?
1: சூப்பர் சூப்பர் ஜி, பண்ணலாம் பண்ணலாம்.
0: ஓகே,
1: இந்த வீக் இல்லாம நெக்ஸ்ட் வீக் பண்ண முடியும். இந்த வீக் ஆல்ரெடி கமிட்மென்ட்ல இருக்கேன்.
0: எனக்கு தெரியாது, நீங்க வந்து யூ கேன் டெல். இப்போ நீங்க கேக்குறவங்கள நீங்களே வந்து இன்வைட் பண்ணலாம். அது எப்படி வர்க் அவுட் ஆகுதுன்றது பொறுத்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஜி, சரி பார்க்கலாம். ஏதாவது கமெண்ட் என்கிட்ட வந்துச்சு மெசேஜ் வந்துனா பார்க்கலாம்.
0: டெஃபினெட்லி. ஓகே, தேங்க்ஸ் மேன்.
1: தேங்க் யூ. என்னோட வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா?
0: ஆமா.
1: சூப்பர் ஜி, தேங்க் யூ.
0: தேங்க் யூ. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஸோ இந்த வேறு வேறு ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் என்கரேஜ்டாக விளையாடுறது நல்லது, பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த ஈவினிங் கரெக்ட். யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை பிஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 054-767-3111. ப்ராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-கேரட் அண்ட் 18-கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
0: 10-க்கு 10 ஆஃபர் அலர்ட்
3: ஆப்ஷனோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP and RERA approved plots. PropShell NRI Tamil Nadu Land Meetup miss pannidadinga. For details call 056 415 4242. Plots nale PropShell thane.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே ரைட்டு. இப்போ வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அது என்ன ஸ்போர்ட்டு, அது வந்து இந்த கிரிக்கெட்டு தவிர வேறு ஏதாவது இருக்கும்ல, வாலிபால், இந்த பால் பேட்மிண்டன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி இப்போ வேறு வேறு ஸ்போர்ட்ஸில் நமக்கு வந்து கவனம் போகணும் அப்படின்னா அதை பற்றி பேசினா தானே நடக்கும். அதுதான் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான். சரி, இது நடுவில் ஐ ஹாவ் சம்திங் எல்ஸ் டு சே, பிகாஸ் இந்த யோகா பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஒரு சகஜன யோகா மெடிடேஷன் அது ஒன்று நடக்குது. எங்கன்னா 27ஆம் தேதி வரப்போகிற சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு சிந்தி செரமோனியல் ஹால், பர்துபாயில். ஓகே, அங்கே இருக்கிற மெசனைன் ஃப்ளோரில். ஓகே, இந்த சஹாஜா யோகா மெடிடேஷனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தானே எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். அது மென்டல் சைலன்ஸு, அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரிலீஃபு, அப்புறம் எதையாவது நினச்ச ஒரு இன்செக்யூரிட்டி, பயம், ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, இது மாதிரிலான இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு ஷார்ப்பர் மைண்ட், ஒரு ஹையர் ஐக்யூ, ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காகவும் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்துக்காகவும் ஜென்ரலாகவே யோகா நீங்கள் எதுக்கெலாம் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான அத்தனை பலன்களும் இதில் உங்களுக்காக, ஐ மீன் இந்த இவெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இட் இஸ் அன் இன்விடேஷன் ஃபார் ஃப்ரீ மெடிடேஷன். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே வந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றின அவேர்னஸ் இப்போ நமக்குள்ளே நிறைய ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ இந்த சஹாஜ யோகா மெடிடேஷன் வந்து அதுக்குண்டான ஒரு எக்ஸ்ட்ரீம் பெனிஃபிட்டை வந்து உங்களுக்காக கொடுக்கும். ஜஸ்ட் கால் தம் அட் 056-605-5737. ஓகே, மறுபடியும் சொல்லிட்டா 056-605-5737. உங்களுக்கு போகணும் அப்படின்னா நினச்சா தாராளமாக போயிட்டு வாங்க. சரி, ஒருத்தர் பேசுவோம் பட்னு. ஐயா வணக்கம், என்ன அவரை காணும்? சரி ஓகே பரவாயில்ல, 6 மணிக்கு மேலே பேசுவோம். ஓகேவா, பாட்டு வருது கேட்டு முடியுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் பிரேக் வரும், தென் 6 o'clock மேலே நான் வருவேன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
0: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி,
2: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
0: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
2: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
0: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
2: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
1: Chillax song of the hour.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தவிகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்கு பெற்றதால் விசிகவை உடைக்க திமுக முயற்சிக்கின்றது என்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்த ஆதிக்கம்தான் பண்ணையார்த்தனம் என்று அவர் கூறினார். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் நடத்தப்படாத சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துவதாக ஆளுநர் உரை மூலமாக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாங்கள் தொடக்க முதலே மாண்போடு நடந்து கொண்டோம் என்று அவர் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் ஆளும் கட்சி தரப்பில் சட்டப்பேரவையில் பேசுவதை மட்டுமே ஊடகங்களுக்கு காணொலியாக கொடுப்பார்கள். எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசியதை எப்போதும் வெளியிட்டது கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் பேசியதையும் நேரலையில் ஒளிபரப்பியது தவிக அரசு. சட்டப்பேரவையில் என்ன நடக்கின்றது என்பது வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்க சம்பவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்தார். வெனிசுவேலாவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்படுத்திய பாதிப்பால் ஆழ்ந்த வேதனை அடைந்துள்ளேன் என்று அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்திய மக்கள் சார்பாக வெனிசுவேலா அரசு மற்றும் மக்களுக்கு குறிப்பிடும்படியாக சொந்தங்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பிரதமர் கூறினார். நிலநடுக்கத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைந்து வருவதற்காக இந்தியா இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றது. வெனிசுவேலா நாட்டுக்கு தேவையான சாத்தியப்பட்ட அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்ய தயாராக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு எதிராக சிங்கப்பூர் மாதிரியிலான தண்டனையை அமல்படுத்த வேண்டும் என இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இருந்து போதைப் பொருட்களை ஒழிக்கும் அரசாங்கத்தின் கொள்கையுடன் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக நிற்கும் என்று அவர் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். மேலும் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றங்களில் கட்சியின் எந்த ஒரு நபரும் தொடர்பு படவில்லை என்று அவர் கூறினார். மேலும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்றன என்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். போதைப்பொருள் பிரச்சினையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் எனில் நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி உறுதியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார். எதிஹாத் ரயிலின் பயணிகள் போக்குவரத்து சேவைக்காக முதல் 2 நாட்களில் 5,000 பயணிகள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொண்டுள்ளனர். அபுதாபி மற்றும் ஃபுஜைராவுக்கு இடையிலான சேவை எதிர்வரும் ஜூன் 30 ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் ரயில் சேவைக்கான வலுவான கேள்வி நிலவுவதை இந்த டிக்கெட் முன்பதிவுகள் காட்டுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எதிஹாத் ரயில் சேவை அபுதாபி, துபாய், அல்தாயிது மற்றும் ஃபுஜைராவுக்கு இடையில் எதிர்வரும் செப்டம்பர் 30 முதல் விரிவுபடுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக அல் தஃப்ரா மற்றும் ஷார்ஜாவுக்கு ரயில் சேவை விரிவுபடுத்தப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிப்பது ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்கும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அது உலகளாவிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். சர்வதேச கடல் வழித்தடங்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமானவை அல்ல. இது இன்றைய உலகின் அடிப்படை கொள்கையாகும். இந்த கொள்கை இல்லை என்றால் உலகம் முழுவதும் பெரும் குழப்பம் நிலவும் என்று அவர் கூறினார்.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் கடும் சரிவை சந்தித்திருந்த எண்ணெய் விலை ஓரளவுக்கு மீண்டுள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $70.09 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $73.46 உள்ளது. இந்நிலையில் ஒபெக் அமைப்பில் இருந்து விலகும் திட்டம் இல்லை என்று ஈராக் தெரிவித்துள்ளது. ஈராக் ஒபெக் அமைப்பில் இருந்து விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதாக வெளியான தகவல்கள் அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை பிரதிபலிப்பவை அல்ல என்று அந்நாட்டு எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
4: பிசினஸ் அப்டேட். பிசினஸ் அப்டேட்
3: brought to you by zoho.com.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
5: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: Star of the month.
6: Singer SPB.

0: அடாடாடா, ஜூலை 2 ஆகஸ்ட் 30 வரைக்கும் 60 சம்மர் ஃபெஸ்டிவல் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய மாலில் வந்து பண்ண போகிறாங்களாம். சரி, அதை பற்றி பேசுகிறேன் நான். ஆமாம், வெறும் 200 சம்திங் நீங்கள் வந்து செலவு பண்ணால் போதும், யூ கேன் வின் அன் அப்பார்ட்மெண்ட், காரு, கீரு, 50 மில்லியன் திரம்ஸு, 3 கிலோ கோல்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கப்பா. இப்போ தான் படிக்கிறேன் அந்த நியூஸை. சரி வரேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியாதவங்க யாராவது இருப்பீங்களா? அதாவது எனக்கு இந்த ஸ்போர்ட் பற்றி ஒன்றுமே தெரிலங்க, எனக்கு இந்த ஃபுட்பால்லாம் பார்க்குறாங்க, F1 பார்க்குறாங்க, எனக்கு இதை பற்றி சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு யாராவது இருப்பீங்களா? ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க, இருப்போம். எனக்குமே வந்து நான் வந்து எனக்கு நான் அதிகபட்சமாக சின்னதுலேருந்து பார்த்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஒன்று கிரிக்கெட்டு, இன்னொன்று WWE. அடாடாடாடா, HHக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் சண்டை வருமே, ஜான்சினாக்கும் அண்டர்டேக்கருக்கும் சண்டை வருமே, அப்புறம் கேனும் அண்டர்டேக்கரும் வந்து அண்ணன் தம்பிங்க, சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டாங்கன்னு எத்தனை கதையை விட்டுருப்போம். அதெல்லாம் உண்மையானு இப்போ கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸ் பற்றி பெருசாக இதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் ஜோக்காக சொன்னேன். ஆனால் இன் ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் பற்றி நம்ம பேசும்போது அதை ஒரு சில ஸ்போர்ட்டில் இருக்கிற ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து பேசும்போது எனக்கு வந்து பயங்கர பெருமையாக இருக்கும். ஏ, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு சினிமா பற்றி நிறைய தெரியும். ஆனால் உங்களுக்கு எந்த ஸ்போர்ட் பற்றின ஐடியாவே இப்போ வரைக்கும் இல்லை, எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அது சொல்லுங்கள், நம்ம வந்து இன்றைக்கி பார்த்து பேசி பண்ணுவோம். உங்களுக்கு இன் ஜென்ரல் எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஃபுட்பால் மேலே பயங்கரமாக ஆர்வம் உருவாகிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சீசனல் டைம் இந்த மாதிரி எதாவது இருக்கலாம். ஓகே, எனக்கு ஃபோன் அடித்து எனக்கு இந்த ஸ்போர்ட் பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம், எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் டெல் மீ, வில் டாக் அபவுட் இட். ஹலோ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன நடக்குது? யார் பேசுறீங்க? சரி, மாரிஸ்க்கு வந்து எனக்கு இந்த ஸ்போர்ட் பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லைன்னா என்னது?
1: ஒரு கையில வந்து க்ளோஸ் போட்டுருப்பாங்க.
0: எனக்கும் ஐடியா இல்லதான். சோ நீங்க கேட்டதுனால நான் லைட்டா ரிசர்ச் பண்ணி பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின விஷயத்தெல்லாம் நான் சொல்லுவேனா, சரியா? ஓகே, ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு திடீர்னு பேஸ்பால் பத்தி கேட்க, எங்க பாத்தீங்க?
1: கிரிக்கெட்
0: பிளட்டா?
1: ஆமா.
0: அது என்ன கிரிக்கெட் பிளட்? யாராவது உங்க ஃபேமிலியில யாராச்சும்?
1: உங்களோட
0: கதையெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு, நான் வந்து அப்டேட் சொல்றேன்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நான் ஆக்சுவலி இந்த மேட்டரை சொல்லிடுறேன், சரியா? அதாவது வின் யுர் ஹோம் இன் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கேம்பெயின் வந்து இப்போ நிறைய இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பை துபாய் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ரீட்டைல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் துபாய் சேம்பர்ஸ். ஓகே, இன் பார்ட்னர்ஷிப் வித் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அவங்க கூட சேர்ந்து. ஓகே, டோட்டலாக வந்து 12 ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் அவங்க வந்து கொடுக்கறதுக்காக தயாராக இருக்காங்களா டியூரிங் திஸ் DSS. ஓகே, துபாய் சம்மர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எப்படின்னா 2 வினர்ஸ்க்கு ஆல்ரெடி ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க போல. இன்றைக்கி காலையில் கூட நான் பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உஸ்பெகிஸ்தானில் வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்கு. ஓகே, அதெல்லாம் விடுவோம். ஓகே, யாரெல்லாம் 200 ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ மால்ஸில், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு DSS ராஃபல் தருவாங்க போல். ஓகே, ஸோ கார்லாம் வின் பண்ணலாம். ஜுவல்லரி ஷாப்பர்ஸ் வந்து 500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் அட் சிட்டி ஆஃப் கோல்டு ப்ரொமோஷன். அண்ட் அதில் வின் பண்ணுறவங்களுக்கு 3 kg கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 30 வரைக்கும் அது நடக்க போதான். இப்போ நீங்கள் ஈனாக்கெல்லாம் போகிறீங்க, ஜூம்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து 50 வந்து வின்னர் பேக்னு ஒன்று இருக்குமா? ஓகே, அதில் வந்து ட்ராவில் வின் பண்ணிங்கன்னா 50 மில்லியன் திரம்ஸ் கேஷு, அப்புறம் வந்து கார்லாம் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன மேட்டர் அப்படின்னா, மாலுக்கு நீங்கள் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான். ஏன் ஒரு 200 dirhams ஜென்ரலாகவே ஆகிடுது மாலுக்கெலாம் போனீங்கன்னா இல்லை. ஸோ என்னன்றதை போய் பாருங்கள், நம்மளும் வந்து ஒரு வீடு வாங்க வேணாமா?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அழகிய தமிழ் மங்கள இருந்தோம் திருப்பதியில இருந்து ரெண்டு பாட்டு வருதே
2: back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAE Lottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
0: You are back.
3: 6:30. Okay, you're listening to 89.4 Tamil FM, number radio, number music. Nanda RJ Bravo and idu the evening kalak. Inige ஸ்போர்ட்ஸ் பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு போன ஹவரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ரொம்ப சே இந்த ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவமே இல்லையே என்னப்பா இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத பற்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். பால் பேட்மிண்டன்லாம் சொன்னார் ஒருத்தர். இந்த ஹவரில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட் பற்றி தெரியவே இல்லை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நானும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. யூ கேன் கால் மீ அட் 800-8940. இப்போ ரெண்டு பாட்டு முடிஞ்சது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்டார், பேஸ்பால் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை, எனக்கு தெரியல அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறேன், ஓகே, அவர் கேட்டுட்ருப்பார்னு நினைக்கிறேன். எனக்குமே ஓகே, பேஸ்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது. இப்போ எப்படி கிரிக்கெட்டில் எப்படி பேட்ஸ் பண்ணோம் அதே மாதிரி ஒரு பேட்டர்னு இங்கே ஒருத்தர் இருப்பார். ஓகே, அந்த பக்கம் எப்படி பவுலரோ அதே மாதிரி இங்கே பிச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பால் வீச இவர் வந்து அடிக்கணும். ஜென்ரலாக வந்து 4 பேஸ் இருக்கும், ஃபஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், அதுக்கப்புறம் ஹோம் ரன். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் தான் பிச்சர், நான் தான் பேட்டர் அப்படின்னா நீங்கள் வீசுகிற பாலை நான் அடிச்சுட்டு நான் 4 பேஸுமே கடந்து நின்ன இடத்துக்கே வந்து நின்னா ஒரு ரன். ஸோ ஒரு மேட்ச்சில் 9 இன்னிங்ஸ் விளாடுவாங்களாம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படின்னா ஒரு மேட்சுடைய டீ அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அந்த உங்களுக்கு ஒரு சான்ஸ், அதாவது அவங்க டீமில் இருக்கிற 3 பேருக்கு ஒரு சான்ஸ், நம்ம டீமில் இருக்கிற 3 பேருக்கு ஒரு சான்ஸுன்ற மாதிரி டேர்ன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அண்டு அவ்வளோதான், ஜென்ரலாக வந்து இங்கே விக்கெட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு நேரத்தில் 2 பேர் இருப்பாங்க கிரிக்கெட்டில், இதில் பேட்டர் வந்து ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் இருப்பாரான். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் வந்து பின்னாடி விக்கெட்ஸ் இருக்கும், இங்கே விக்கெட்ஸ் இருக்காது. ஸ்ட்ரைக் ஜோன், இமேஜினரி ஸ்ட்ரைக் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குமா, அவ்வளோதான், இட்ஸ் வெரி சிம்பிள். அண்டு அதே மாதிரி தான் கிரிக்கெட்டில் இருக்கிற ஒற்றுமை என்னென்னா கேட்ச் பிடிச்சா அவுட்டு, நீங்கள் அடித்து கேட்ச் பிடிச்சா அவுட்டு, இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இதுக்கு மேலே நீங்கள் பேச பேச பார்க்க பார்க்க ஏதாவது பேஸ்பால் கேம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்து இட்ஸ் வெரி அமெரிக்கன் கேம் அப்படின்னு எனக்கு தோணும். நான் எங்கேயுமே வந்து பேஸ்பால் விரும்பி யாருமே பார்க்குற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஹலோ
4: ஹலோ
3: ஹலோ என்ன ஹலோ
4: சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: எனக்கு தெரியல,
3: இன்ட்ரெஸ்ட் இல்லாம இப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? ஏதாவது இன்ட்ரெஸ்ட்
4: தெரியவே தெரியாது சார் ஹாக்கின்னா. ஆனா இந்தியாவோட தேசிய விளையாட்டு ஹாக்கின்னு சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது.
3: ஆனா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம்,
4: தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கு, எனக்கு டைம் இல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் இல்ல, அதான் மெயின் பிரச்சனை.
3: இப்ப அந்த ஆர்வம் இருந்தா எனக்கு போன் எடுத்து கேளுங்கன்னு நான் சொன்னேன். இப்ப நான் எந்த தைரியத்துல வந்து எந்த நம்பிக்கையில உங்களுக்கு நான் இதை பத்தி சொல்றது? சரி ஓகே,
4: நீங்க கேக்குற க்வெஸ்சனும் கரெக்ட் தான்,
3: கரெக்ட் தான். அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம எது பண்ணாலுமே கொஞ்சம் போர் அடிக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜன். நான் வேற யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் ஹாக்கி இஸ் எ குட் சாய்ஸ். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
3: ஹலோ, உங்க புருஷன் தப்பா சொல்லிருக்காரு
5: மேடம், எடுக்க பாப்போம், எடுக்கிறாரு. என்ன பேசுவாங்க? நல்லா பிராவோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லி ஆபீஸ் விட்டு போகும்போது உங்களை பார்த்தா கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு நினைச்சேன். வெரி குட், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேரு பிரியா.
3: பிரியா, ஓகே. உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க.
5: என் ஹஸ்பண்ட் பேரு யஷ்வந்த்.
3: உங்க ராசி நட்சத்திரம் சொன்னா அர்ச்சனை
5: பண்ணுங்க.
3: அதாவது நான் இப்ப கேட்டுட்டு பாட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கும் தெரியாது, நான் வந்து உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி நானும் சொல்லுவேன். அவ்வளவுதான் மேட்டர்.
5: என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு ஒரு ஒரு சியர்ஸ் என்ன போட்டுருங்க. ஹி இஸ் எ ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட். அவனுக்கு வந்து எல்லா கேமும் ரொம்ப இஷ்டம்.
3: அப்ப அவர்கிட்ட, அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்குமே ஐஸ் ஹாக்கி பத்தி. அவருக்கு தெரியலையா?
5: அவருக்கு தெரியும். நீ என்ன சொல்றீங்கன்னு கேட்போம். தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல.
3: அதாவது அவர்கிட்டயும் கேட்டு என்கிட்டயும் கேட்டு இதுல யாரு பெஸ்ட், யாரு சொல்றது கரெக்ட்னு
5: கேட்பேன்.
3: ஐயோ, என்ன நீங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பண்ற மாதிரி பேசுறீங்க நீங்க, பரவாயில்ல. பட் இருந்தாலும்
5: ஹாப்பி. எஸ், யூ ஆன்சர், ஐம் வெரி ஹாப்பி.
3: ஐம் ஹாப்பி. சோ இப்போ நான் வந்து ஒரு பாட்டு முடிச்சிட்டு நான் அடுத்த லிங்க்ல ஃபுல்லத்தி சொல்றேன். ஓகே,
5: thank you brother.
3: Thank you, you both have a nice day. Thank you for listening to me.
5: Bye-bye.
3: Every day. So fresh song of the year la heart in or padam varudhu seriya nalla irukum pola ena madonna monishan en vandu. Okay, madonna sebastian aprom nama sanantala nadichirukanga trailer nalla undu ipo try panni porunga ice hockey pathi ipo na vandu tour vara poran. Okay,
0: the evening correct presented by VNCT global largest villa developers in south india. For more details contact 0547673111. brought to you by annathangam gold and diamonds karama center dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers matrum z5 inda varshathoda biggest movie ana patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga. Master sooda or paattu
6: coming
0: suda suda puttum budu paattu. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi, NRA Meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
3: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்கு அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே?
4: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பன்.
3: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். ஜூன் 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத்ரா டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: Festival offers at Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Altavasul Group of Companies.
6: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
7: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
6: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
7: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
6: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
8: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: Back, Bravo, you're listening to 89.4 Tamil FM. So, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட் பத்தி தெரியலனா அது என்னன்றத சொல்லுங்க, அதை நான் விசாரிச்சு சொல்றேன், ரிசர்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு படி பிரியா அவங்க கால் பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, ஐஸ் ஹாக்கி பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஓகே ரைட், லெட் மீ டெல் யூ ஆல் அபவுட் ஐஸ் ஹாக்கி. ஓகே, ஜென்ரலாக வந்து ஒரு கோலுங்கிறது ஒரு பாயிண்ட், ஐஸ் ஹாக்கிக்கும் ஃபுட்பாலுக்கும் லைட்டாக கொஞ்சோண்டு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஓகே, நாட் எவ்ரி திங் இஸ் ட்ரூ, லைட்டாக ஒரு 1% கனெக்ஷன் தான். ஜென்ரலாக வந்து எப்படின்னா, ஐஸ் ஹாக்கியில் ஒரு டீமில் 6 பேர், ஓகேவா, இந்த 6 பேர் வந்து எப்படின்னா, ஒரு கோலி, 2 டிஃபென்ஸ்மென், 3 ஃபார்வர்டு, மொத்தம் 6 பிளேயர் ஒரு டீமில். ஓகே, ஸோ இந்த ஃபார்வர்ட் இருக்கிறவங்களுடைய மெயின் ஜாபே வந்து ஸ்கோரிங் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து எப்படின்னா சென்டர், லெஃப்ட் விங், ரைட் விங்லலாம் இருப்பாங்களாம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் மீதி டிஃபென்ஸ்மென், கோலி, இதெல்லாம் பேர்லேயே இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அதாவது ஒரு கோலுக்கு ஒரு பாயிண்ட், ஸோ எத்தனை கோல் எந்த டீம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு, இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ இது வந்து இந்த ஐஸ் ஹாக்கி வந்து எப்படின்னா, ஹாக்கி பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக சின்னதாக வந்து ஒரு பிளாக் கலர் ரப்பர் டிஸ்க் மாதிரி இருக்கும், இது பாலில் விளாட மாட்டாங்க, இதுக்கு ஒரு பக் இருக்கும். அந்த பக் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நான் அப்படியே ஐஸ் ஸ்கேட் பண்ணிக்கிட்டேன், ஆப்போனன்ட் டீம் கிட்டே இருக்கிற அந்த கோல் போஸ்ட்டில் போடணும், இவ்வளோ தான் மேட்ரு. ஆனால் இதுக்குள்ளே வந்து நிறைய இது, இப்போ ஜென்ரலாக ஒரு கேம் வந்து எப்படின்னா, இட் வில் ஸ்டார்ட் வித் அ ஃபேஸ் ஆஃப். ஸோ ரெண்டு டீமும் வந்து லைன், இந்த பக்கம் ஒரு கோர்ட்டுக்கு நடுவில் அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்பாங்க, ஹாக்கி நடுவில் வந்து பக்கம் ட்ராப் பண்ணுவார், எந்த டீம் தொடுறாங்களோ அங்கேருந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு கேமுக்கு வந்து 3 பீரியட் இருக்குமா, மொத்தமாக 60 நிமிஷமாம்மா பிளேயிங் டைமு, 20 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்னு 3 பீரியடாக பிரித்து வச்சுப்பாங்களாம். அண்டு இப்போ எப்படின்னா, இதில் நான் பார்த்ததுலேயே எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஃபுட்பாலெல்லாம் இப்போ ஒருத்தர் கோல் அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த கோல் அவர் கணக்கில் தான் போகும். ஆனால் இதில் எப்படின்னா, இப்போ நான் ஒரு பிளேயர், நீங்கள் ஒரு பிளேயர், நான் தட்டி விட்டு நீங்கள் கோல் போட்டிங்கன்னா அந்த கோல் ரெண்டு பேர்த்துக்குமே சேர்த்து வர மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, எனிவேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்தியாவுக்கு ஐஸ் ஹாக்கி டீம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஐஸ் ஹாக்கி டீம் இந்தியாவுக்கு இருக்கான், சம மேட்டரில். ஆமாம், ஃபஸ்ட்டு ஐஸ் ஹாக்கி எங்கடா பிறந்துச்சுன்னா கனடா அப்படின்றாங்க எல்லாருமே. ஆமாம், கனடா, அதுக்கப்புறம் கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா வந்து கனடாவுடைய வின்டர், நேஷ்னல் வின்டர் ஸ்போர்ட் இது. கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, ஸ்வீடன், ஃபின்லேண்ட், செக் ரிப்பப்ளிக்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து ஐஸ் ஹாக்கி டீம் இருக்கான், மென்ஸ் விமென்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கான், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர்லலாம் விளாண்டுருப்பாங்களாம். இதில் மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் போனால் எப்படி கிரவுண்ட் இருந்துன்னா, அந்த ஒரு ஓரமாக பசங்க கொஞ்சம் பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க, அதே மாதிரி கனடாவுக்கு ரஷ்யாவுக்குலாம் போனால் அங்கங்கே தேங்கி இருக்கிற ஐஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆமாம், அந்த இந்த வின்டர் டைமில் அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க ஐஸ் ஹாக்கி விளாண்டுருப்பாங்களாம். திஸ் இஸ் தி ஒன்லி ஒற்றுமை பிட்வீன் அஸ் அண்ட் தெம். எனிவேஸ், ஹூ இஸ் த நெக்ஸ்ட் காலர், என்ன ஸ்போர்ட் பற்றி அவருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். என்னது, நானே ரொம்ப பேசுனோம். சரி ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன பிரியா, ஓகேவா, நான் சொன்னது கரெக்டாக இருந்ததா, வேறு எந்த காலருக்கு என்ன ஸ்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நான் அப்துல் ரஹ்மான் பேசுறேன்.
1: சொல்லுங்க, இந்த வீட்டுக்குலாம் வந்து யாராவது சொந்தக்காரங்க பத்திரிக்கை கொடுக்க வராங்கன்னா இங்கிட்ட தான் பேசுவோம், எப்படி இருக்கீங்க, அப்பா எல்லாம் எப்படி இருக்காரு, நல்லா படிக்கிறீங்களா, இதே டோன்ல தான் பேசுவாங்க சொந்தக்காரங்களா வந்தா. சொல்லுங்க,
2: அவ்வளவுதான்
1: அவ்வளவுதான், சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது கோல்ஃப் பத்தி தெரியணும்.
1: கோல்ஃப், ஆமாங்க, சொன்ன மாதிரி இல்ல, எதுக்கு வந்து தூக்கி அடிக்கிறாங்க, எதுக்கு வந்து தூரத்துல இருந்து அடிச்சு கரெக்டா, எனக்குமே அது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஓகே, நான் இப்ப விசாரிச்சு அடுத்து பாட்டு முடிச்சுட்டு வந்து சொல்றேன் உங்ககிட்ட. ஓகே,
2: சரி, ஓகே, ஓகே, தேங்க் யூ. இல்ல, பேஸ்பால் பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன், கேட்டாங்க, சோ கோல் பத்தி சொல்லுங்க.
1: பேஸ்பால் பத்தி ஃபுல்லா கேட்டிங்களா?
2: கேட்டாச்சு.
1: சூப்பர்ங்க, தேங்க் யூ சோ மச். ஓகே, பரவாயில்லையே, பரவாயில்ல, பேஸ்பால் பத்தி நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பேஸ்பால், ஐஸ் ஹாக்கி ரெண்டு சொல்லியிருக்கேன், அடுத்து கோல்ஃப் பத்தி பேசுவோம். பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டாலே நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஈஸி ஆயிடுது அந்த கேம் எல்லாம் பாக்குறதுக்கு. என்ன கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல, எவ சாங் ஃப்ரம் காதலா காதலா, விச் இஸ் லைக் காசு மேலே காசு வந்து.
3: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலு காஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரில 1899 dirhams ஆஃப்.
6: கோல்ஃப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஓகே ரைட். ஸோ அதாவது ஜென்ரலா கோல்ஃப் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியா, ஆனா விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. இப்போ எல்லா கேம்லயும் எப்படி அதிகமா ஸ்கோர் பண்றவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி கோல்ஃப்ல அப்படி கிடையாது. கோல்ஃப் வந்து கம்மியா யாரு ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, ஒரு கால்ஃபர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை கிளப்ஸ் இருக்கும், நிறைய கிளப்ஸ் வச்சுருப்போம். கிளப்ஸுங்கிறது அந்த அந்த பாலை நம்ம அடிக்கிறதுக்கு அந்த ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம்ல. ஆமாம். ஸோ அது ஒவ்வொரு சில நேரம் வந்து எப்படின்னா அந்த ஹோல் வந்து கிட்டவே இருக்கும், தட்டி விடுவாங்க. சிலது தூரமாக இருக்கும். ஸோ அந்த தூரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளப்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த பணக்காரங்களாம் வந்து கால்ஃப் விளையாடும்போது கால்ஃப் விளையாடுற மாதிரி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பின்னாடி வந்து நிறையா கால்ஃப் கிளப் இருக்கும். நான் பார்த்துருக்கேன், இது எது இத்தனை வச்சுருக்காங்க ஒன்று பார்த்தா அதை அப்படின்ட்டு. ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம அதாவது அந்த ஹோல் இருக்கோ அதில் எவ்வளோ தூரம் நம்ம ஓங்கி இழுத்து அடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கால்ஃப் கிளப் வந்து டிசைன். சிலது வந்து தட்டையாக இருக்கும், சிலது வந்து பெருசாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அண்ட் டோட்டலாக ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் டோர்னமெண்ட்டில் வந்து 18 ஹோல்ஸ் இருக்குமா? ஸோ அது எப்படின்னா யாட் ஸ்டார்ட் ஃப்ரம் டீ பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கும், டீ பாக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுமா? அதுக்கப்புறம் ஃபேர்வேன்னு ஒன்று இருக்குது, ரஃப்னு ஒன்று இருக்குது, க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லெவல்ஸ் ஒரு கேமில். நீங்கள் வந்து இப்போ ஒரு கேம் விளாட போகிறீங்கன்னா நீங்கள் 18 ஹோல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், சரியா? ஆமாம். ஸோ இப்போ எப்படின்னா மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஹோலுக்குமே எவ்வளோ தூரமோ அதுக்கு பொறுத்து ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கம்மியான பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் நீங்களும் விளாட்றோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நான் போட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன், ஒரே ஸ்ட்ரைக்லேயே வந்து என் பால் வந்து அந்த ஹோலில் விழுந்துருச்சு, நான் ஒரு பாயிண்ட். நீங்கள் வந்து ரெண்டு ஸ்ட்ரைக்கில் விழலை, மூணாவது ஸ்ட்ரைக்கில் தான் விழுது அப்படின்னா த மோர் டைம்ஸ் யூ ப்ளே மோர் பாயிண்ட்ஸ் யூ கெட். ஸோ இதில் கம்மியான பாயிண்ட் யாருக்கோ அவங்க தான் வின்னர். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். மஞ்சள் வெயில் மாலையிலே நான் தான் இன்றைக்கி நிறைய உழைச்சிருக்கேன், அதனால் கப்பு எனக்கு தான், பாட்டும் எனக்கு தான். 3-லிருந்து கமான் கேர்ள்ஸ் போடுறேன், சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம். நம்ம பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
7: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
8: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது 7:00.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டமன்றம் ஆரோக்கியமான விவாதம் நடைபெறும் இடமாக இருக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி வலியுறுத்தியுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியை பேசும் இடமாக சட்டமன்றம் இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே காரையூரில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30 பேர் காயமடைந்தனர். பேருந்து விபத்தில் காயமடைந்த 30 பேரும் காரையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
3: அயோத்தி ராமர் கோயில் நிதி மோசடியில் ராம ஜென்மபூமி அறக்கட்டளை மூத்த நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு சேவகர்கள் கோடீஸ்வரர்களாக மாறினர் என்று SIT தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நிதி மோசடி தொடர்பாக 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய SIT பரிந்துரை செய்துள்ளது. ராம ஜென்மபூமி அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய்க்கு நெருக்கமானவர்கள் மீது வழக்கு பதிய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஹொரணை ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க உள்ளிட்ட மூவரும் எதிர்வரும் 3 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவருடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று காலை இந்த சந்தேக நபர்கள் கைது
2: செய்யப்பட்டனர்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் 6 நாடுகளின் குடிமக்களுக்கு விசா ஆன் அரைவல் திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது. இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், கென்யா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இதற்கு தகுதி பெற்றுள்ளன. இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் 14 நாட்கள் அல்லது 60 நாட்கள் விசா ஆன் அரைவலை பெற முடியும். இதேவேளை அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், பிரிட்டன், சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் வதிவாளர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ இன்று பஹ்ரைன் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மத்திய கிழக்கு பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் பஹ்ரைன் சென்றுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த ஈரான் தொடர்பான ஆரம்ப அமைதி ஒப்பந்தத்தை சந்தேகத்துடன் இருக்கும் வளைகுடா நாடுகளிடம் விளக்கி ஆதரவை பெறுவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்புகள் ஈரான் ஒப்பந்தம், பிராந்திய அரசியல் பாதுகாப்பு மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை மையமாக கொண்டு நடைபெறுகின்றன.
4: Business update. Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தனது சரக்கு விமான சேவைகளை விரிவாக்க உள்ளதாக எமிரேட்ஸ் ஸ்கை கார்கோ அறிவித்துள்ளது. இந்த விரிவாக்கம் அந்த பகுதியில் உள்ள உற்பத்தி மையங்கள் மற்றும் மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற முக்கிய சந்தைகளுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் 12 சந்தைகளில் இருந்து 439,000 டன்னுக்கும் அதிகமான சரக்குகள் போக்குவரத்து செய்யப்பட்டுள்ளன. 2024-25 நிதியாண்டுடன் ஒப்பிடும் போது இது சுமார் 5% அதிகரிப்பாகும். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

திங்க் மை ஹார்ட் ஜஸ்ட் ஸ்கிப்ட் அ பீட். எஸ் ஐம் ஃபாலிங் இன் லவ் வித் யூ.

0: the evening, Karak.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.
1: மாட்டு செத்தான் மனுஷன் தின்னான்

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: வெற்றி வெற்றி
4: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
4: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda prime spot la unga plot book pannunga.
2: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
3: எனது ஃப்ளெக்சிபிள் சம்மர் ஒர்க் இனிஷியேட்டிவா? அடாடாடா, போடுற வெடிய போடுற வெடிய. வெல்கம் பேக், நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறேன், அதே விஷயத்து மூலமாக வந்து ஐயோ என்னடா இது அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே, எனிவேஸ், இது த ஈவினிங் கலர் அண்ட் டைம் வந்து 7:24 ஆகிப்போச்சு. ஓகே, அதாவது துபாய் வந்து எப்படின்னா, இப்போ ஃப்ளெக்சிபிள் சம்மர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க June 29th. விச் இஸ் லைக் என்னைக்கு, June 29th அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து September 10th வரைக்கும், அதாவது ஒரு வாரத்துக்கு நாலு ஒர்க் வீக் மட்டும்தான். ஓகே, வித் த்ரூ ஃப்ளெக்சிபிள் மாடல்ஸ். இனிமேல் நீங்கள் 5 நாள் ஒர்க் பண்ண வேண்டாம், 4 டே ஒர்க் வீக் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 8 hour ஒர்க் டேஸ், ஓகே, ஃப்ரம் மண்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடேஸ் ஆஃப், இல்லைனா 7 hour வித் ஷார்ட்டர் 4.5 ஒர்க் வீக். அதாவது ஃப்ரைடே பாதி வரைக்கும் தான், ஃப்ரைடே ஹாஃப் டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ சம்மரு, எல்லோரும் காலைல எந்திரிக்கணும், வண்டியை எடுக்கணும், டிராஃபிக் ஆகும், அப்புறம் வண்டி அங்கங்கே பார்க் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால். ஆனால் இது சந்தோஷமான செய்தியா? இது மூலமாகவே என்னடா அவங்களுக்கு மட்டும்தானே அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற மேட்டர் என்ன அப்படின்னா, இது வெறும் பப்ளிக் செக்டாருக்கு மட்டும்தான். நீங்களாம் யோசிங்க, நான்லாம் வந்து நாலு நாள் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் 5வது நாள் ஃப்ரைடே யார் வருவா? என்னால் எப்படி உங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியும்? இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது, நான்லாம் இருப்பேன். ஏய், என்னடா தப்பான பட்டெலாம் அமுக்குறீங்க. ஓகே, ஸோ அதனால் நான்லாம் இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் அந்தந்த வேலை வந்து லீவ் எடுக்காதது, ஐ மீன் லீவ் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது தி நேச்சர் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் ஜாப் வுட் டிசைட். இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போடுற ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர் வந்து 4 நாள் தான் வேலை செய்வேன், மீதி 3 நாள் வந்து லீவ் எடுத்துப்பேன் அப்படின்னா தட் கான்ட் ஒர்க்கில். ஸோ அதனால் பப்ளிக் செக்டருக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரி குட். இதுக்கு நடுவில் வந்து அங்கீகாரம் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஆல் ஓவர் UAE.

0: ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அதனால் படம் வந்து எப்படின்னா, படத்தை பற்றின ஒரு கேள்வி ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். ஆல்ரெடி ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தியிருந்தேன். ஸோ படத்தில் ஒரு ஹீரோ இருக்கார், புதுமுக ஹீரோ, ஓகே, அவர் பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி ஏஜின் டைப் பண்ணி பேர் எமரெட் 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ அனுப்பி வச்சுருங்க. ஆனால் இன்னொரு மேட்டர் இருக்குது, இப்படி எப்படி தெரியுமா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது இப்போ கோல்டு ரேட்லாம் வர கம்மி ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ கோல்டு ரேட் வர நான் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன். நான் இப்போ இந்த ஜூன் மாதம் முழுக்க அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்காங்கள, அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்பார்க்லிங்கான சம்மர் ஆஃபர் வந்து வச்சுருக்காங்க. 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஃப்ளாட் 40% டிஸ்கவுண்ட், மேக்கிங் சார்ஜஸில் ஃப்ளாட் 40% டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் டைமண்ட் ப்ரெஷர் ஸ்டோன் அன்கட் ஜுவல்லரியில் 40% டிஸ்கவுண்ட், சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரியில் 30% டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் பழைய தங்க நகையை மேக்ஸிமம் ரேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, சரியா? கரம சென்டர் துபாயில் தான் அவங்க இருக்கிறாங்க. அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இப்போ ஒரு 1 மே மாதம் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம மதுவெல்லாம் வேறு போயிட்டு வந்தா அப்படி. ஸோ அதனால் கைண்ட்லி கோ செக் இட் அவுட். அண்ட் கோல்டு ரேட் என்னன்றது நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஓகே, 90s not all less. Samaya oru paattu varudhi.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: 91 போடு

0: டாடி, தமிழ்எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: கோனே.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
2: We'll be back.
3: எல்லாமேடாதீங்க.
4: மற்றும்
5: Denso's UAE's first distributor, 1982 la irundhe Danya refrigeration oda mukkiyamaana angam.
6: JM brand AC da,
7: JM brand AC da.
8: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
9: This hour of the evening correct is brought to you by Bright Collection alikkum thannambikkaiyudan ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. Welcome back. நான் பிராவோ and இது 89.4 தமிழ் FM. இன்னைக்கு என்ன டைம் வேக வேகமாக ஓடுது, பரவாயில்லையே. 7:39 and yes, இன்னைக்கு வந்து அங்கீகாரம் படத்தோட மூவி கான்டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு, சரியா? ஓகே, புது படம், நிறைய புது முகங்கள், டிரெக்டர்ஸ் உட்பட எல்லாருமே. நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, படத்துடைய டிரெக்டர் யார்? ஆப்ஷன் ஏ இருங்க, இங்கே தென்பாத்தியான். ஆப்ஷன் பி கே ஜே ஆர், இவங்க ரெண்டு பேரில் யார் டிரெக்டர்? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? உங்கள் பேரை போட்டு 0502528940 அப்படின்னு போடுங்க, ஏஜின்னு போடுறங்க. போட்டதுக்கப்புறம் அனுப்பிடுங்க. இப்போ அனுப்பிட்டீங்கன்னா ஒரு பாட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பாட்டில் படபடன் வந்து கடகடன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எங்கே அந்த பட்டன்? நீ கோல்ட் ரேட் சொல்லவே இல்லையே, ஐயோ.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referend earn first purchase bonus kuda irukku available in play store and app store
0: bro netha oda konja kammi bro munda netha oda netha kammi netha oda inni kammi inni oda naali kammi aavumana okay 24 carat vandu 482 dirhams 50 fils 22 carat vandu 446 dirhams 75 fils okay ஸோ இதுதான் வந்து கோல்டு ரேட் இன்னைக்கு. ஆனால் எனக்கு இன் ஜென்ரலாக சிலது கேட்கணும் அப்படின்னு நினப்பேன். இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும் சாதாரணமாக நம்ம ஒரு ரோட்டில், இது கார் ஓட்டுறவங்களுக்கு மட்டுமே இது புரியும். சாதாரணமாக ஒரு ரோட்டில் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே, நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு 50 கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 மணிக்கு அது வந்து ரெகுலர் சிக்னலில் நின்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த செவ்வாய் புதனில் மட்டும் ரொம்ப வண்டி இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப டைம் எடுக்குது வீட்டுக்கு போக, ரொம்ப டிராஃபிக்காக ஃபீல் ஆகுது. அது எப்படி எனக்கு மட்டும்தான்? நான் இல்லை, ஜென்ரலாகவே செவ்வாய் இந்த டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டேல மட்டும் என்ன ஸ்பெஷலாக நடந்துருது அதே டைமுக்கு தான். என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், 8 மணிக்கு நான் கிளம்புவேன் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து, 8:45 நான் காரில் இருப்பேன். ஓகேவா? நான் கரெக்டாக 8:20 இந்த கரமா சிக்னல் கிட்ட இருப்பேன். ஓகே, அந்த கரமா சிக்னல் கிட்ட நான் ஒரு 5 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிடுவேன். ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும் காமன் நேரம் ஆகும், மினிமம் வந்து 12 நிமிஷமாக தான் ஆகும் கிராஸ் பண்ணுறதுக்கு. இது எப்படி? அதுக்கப்புறம் அங்கேருந்து அல்கேல் ரோடு பிடிச்சாலும் இதே நிலமை தான், E11 பிடிச்சாலும் இதே நிலமை தான். என்ன இது? இந்த 2 நாள் போட மீதி நாள்லாம் கரெக்டாகிடும், மீதி நாள்லாம் அதே மாதிரி 10 நிமிஷம் ஆகாது, 5 நிமிஷம் தான் ஆகும். கரெக்டாக டிராஃபிக் இருக்கும், ஆனால் அந்த டிராஃபிக் கூடுறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவ். உங்கள் யாருக்காவது பாசிபிளாக இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி. ஒரு கமர்ஷியல் பிரேக் வருது, கேட்டு பண்ணிங்க. ஐ வில் பி பேக். ஓகே,
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: வெற்றி வெற்றி
4: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
4: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler.

0: எப்படி குட்டி பிரேக் விட்டு வந்தனா நான். சரி ஓகே, பாசிபிள் என்ன இது என்ன ஏது அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ஆக்சுவலி வந்து போன ஒரு 5 o'clock to 7 o'clock உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். கால்ஃபு, ஐஸ் ஹாக்கி, பேஸ்பால் இன்னும் 2-3 கேட்டீங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு டைம்லாம் போச்சு. ஆனால் வந்து நானே நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ எல்லாமே தெரிஞ்சுட்டு இங்கே உட்கார முடியாதுல்ல, ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் தான் டவுட் கேட்குறப்போ அதை நான் வந்து ஒரு சின்ன ஒரு டீப் டைவ் பண்ணி ஒரு ஒரு அப்படியே கொஞ்சம் ஸ்கிம்மரிங் பண்ணி அப்படியே உங்களுக்கு அனுப்பினா உங்ககிட்ட அனுப்பினான்ற உங்களுக்கு சொன்னால் அது ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி இவ்வளோ மேட்டர் இருக்காடா இதுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. சரி இப்போ நம்ம வந்து டிராஃபிக் தெரிஞ்சுப்போமா, எங்கே அந்த டிராஃபிக் பட்டனை காணும். டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: குபேவா மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு. ஓகே, இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் எல்லாம் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் தொடர்ந்து அது அந்த இந்த மால் இருக்கும் இல்லையா, ஷிண்டகா, அந்த ஷிண்டகா போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஷிண்டகா போகிறது கொஞ்சம் முன்னாடி, ஆமாம் ஆமாம், அந்த கலீஜ் ரோடு இருக்குல்ல அங்கே, அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் வருது. இன்ஃபினிட்டி பிரிட்ஜும் வந்து நீங்கள் அந்த கோல்சுக் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் தாண்டதுக்கப்புறம் செம்ம டிராஃபிக்காக இருப்பா பயங்கரமாக. இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் எங்கே தெரியுமா, கிட்டத்தட்ட வந்து இந்த தேரா ஐலண்ட்லாம் போவீங்கள்ல அது வரைக்குமே நல்ல டிராஃபிக், அதுக்கு மேலேயே நல்ல டிராஃபிக் தெரியுது. அப்புறம் அப்படியே நம்ம E11 ரோடு கிட்டே வந்தோம்னா கிராஷ் எதுவும் இப்போதைக்கு ரிப்போர்ட் ஆகலை. குரேர் சென்டர் முன்னாடி நல்ல கிராஷ் இல்லை, நல்ல டிராஃபிக் தெரியுது, கிராஷ்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ E11 ரோடு கிட்டத்தட்ட வந்து எங்கே, ஆமாம் கிட்டத்தட்ட நம்ம அல்லாதா பான் பார் வரைக்கும் பார்க் வரைக்குமே நல்லா டிராஃபிக் தெரியுது. அண்டு மொஹேஷ்னா தாண்டி ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது E311. அண்ட் அல்கேல் ரோடு இட்ஸ் ஃப்ரீ, பெருசாக டிராஃபிக் இல்லை. டூர்ஸ் அபுதாபி போகிற ஷேக் ஜாயத் ரோடும் இட்ஸ் ஃப்ரீ ரைட் நவ். மற்ற எமிரேட்லலாம் வந்து டிராஃபிக் இருக்கவே இருக்காதா எனக்கு சொல்கிறதுக்கு, எப்போ பார்த்தாலும் துபாய் ஷார்ஜா, துபாய் ஷார்ஜா, இன்ஃபினிட்டி ஃப்ரிட்ஜ், E11, இதை தாண்டி எதுவும் சொல்லவே முடிய மாட்டேங்குது. அதுக்கு வேண்டிய அங்கெல்லாம் ஒரு நாளாச்சும் டிராஃபிக் வரணும்னு அப்பப்போ வேண்டிக்கிறேன் நான்.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: இந்த வாஸ் brought to you by, அது வந்து நாளையிலேருந்து என் பேரில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, காட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சரி பார்ப்போம் நான் அப்படிங்கிறது, கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன். ஆனால் இப்போ வந்து அங்கீகாரம் படத்துடைய டிரெக்டர் யார் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். ஜேபி தென்பத்தியான் அவர் தான் படத்துடைய டிரெக்டர். இட்ஸ் ஹீஸ் அ டெபியூட்டன்ட் ஃபிலிம் மேக்கர். அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வின்னர்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டேன் நான். வின்னர் பேரை பெருசாக சொல்கிறதில்ல, நிறைய பேர் கேட்பீங்க ஏன் நீங்கள் வின்னர் பேர்லாம் சொல்கிறதில்ல அப்படி, ஏன்னா ஒரே பேரில் 2-3 இருப்பீங்க, ஒரே நேரத்தில் நிறைய மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க நீங்களே. ரமேஷ் தான் வின்னர் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ரமேஷனை மனசில் நடிச்சிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் பேர் ரமேஷாக இருக்கும், ஆனால் நான் வேறு ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருப்பேன், அங்கே தான் குழப்பம் வரும். அப்புறம் அந்த செலக்ட் ஆகாத ரமேஷ் என்ன பண்ணுவார்னா, நாளை பின்ன ஆனருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க எனக்கு டிக்கெட் நான் வின் பண்ணேன்னு பேரெலாம் சொன்னீங்க, எனக்கு டிக்கெட்டே வரலையே, ஆனால் எங்களுக்கு கணக்கில் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த குழப்பம்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை, சுயநலமாக எங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டப். ஸோ அதனால் யார் வின்னரோ அவங்களுக்கு சீக்கிரட்டாக கியூஆர் கோட் வழியாக டிக்கெட்ஸ் போய் சேர்ந்துடும். இந்த நாளைக்கு தான் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படத்தை பற்றியும் ஒரு மேட்டர் சொல்லி ஆகணும். திஸ் படம் இஸ் டிஸ்ட்ரிபியூட் பை ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி. அண்டு எனக்கு ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், சந்தோஷம். ஸோ அவங்களும் நானும் எப்படி மீட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களே சீக்கிரம் டிவியில் பார்ப்பீங்க. இப்போ பார்க்க மாட்டீங்க, July 15, 16, 20 தேதிக்கு யாரெல்லாம் வந்து வீட்டில் விஜய் டிவி வச்சுருக்கீங்களோ நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோதான், கிளம்பட்டா. சச்சின் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, லவ் பாட்டு, ஜாலியாக கேளுங்க. திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ஷோ. அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் ஃபுல் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்

டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு 247,130 கோடி கடன் உள்ளதாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மின் வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை மின்வாரிய தலைமையகத்தில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் இன்று வெளியிட்டார். மின்துறையின் மொத்த நிலுவை கடன் மட்டும் 247,130 கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களின் ஒட்டுமொத்த கடனான 318,176 கோடியை வைத்து கணக்கிடும் பொழுது மின்துறையின் கடன் அளவு 77.6% என்று அவர் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளாக மின் வாரியம் கடந்து வந்த பாதை குறித்து விரிவான விளக்கத்தை அமைச்சர் அளித்தார். இந்த ஆண்டு மின்கட்டண உயர்வு இருக்காது என்றும் மின்வாரியத்தில் செலவினம் இருந்திருக்கின்றது, வருவாயும் கிடைத்துள்ளது, மக்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தாவைக்கா ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மின்வாரியம் தனியார் மயமாக இருக்கும். மின்வாரியத்தை மேம்படுத்த வேண்டிய பணிகளில் ஈடுபடுவோம் என்று அமைச்சர் தெரிவித்தார். தாவைக்கா அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் செலவினங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தங்களுக்கு வசதியாக தாவைக்கா வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் நிதியை மின் வாரியத்துக்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின் வாரியம் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும். சீரான மின்சாரத்துக்கு வித்திட்டவர் ஸ்டாலின் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மின் தேவை தொடர்ந்தும் அதிகரித்த போதிலும் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்பட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டது என்றும் மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். மின்துறையை தன் துறையைப் போல கவனித்துக் கொண்டார் மு க ஸ்டாலின் என்றும் அவர் தெரிவித்தார். நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த பல முன்னெடுப்புகளை திராவிட மாடல் அரசு மேற்கொண்டதாக அவர் கூறினார். அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாய் பற்றாக்குறையை திமுக ஆட்சியில் குறைத்ததாகவும் மின் வாரியத்தில் வருவாய் பற்றாக்குறையை திமுக குறைத்ததாகவும் செந்தில் பாலாஜி கூறினார். சட்டமன்றத்தில் என்னை தேடாதீர்கள், மக்கள் மனதில் பதிந்திருக்கின்றேன் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என பேசிய முதல்வர் விஜய்க்கு மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சட்டமன்றத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மனதில் இருக்கின்றேன் என்றார். கோட்டையில் என்னை பார்க்க வேண்டும் என்றால் அங்குள்ள கோப்புகளை பாருங்கள் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கலைஞர் உரிமை தொகை உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட கோப்புகளை பாருங்கள், இந்த ஸ்டாலின் இருப்பான் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு உட்பட ஏராளமான பிரச்சினைகள் உள்ளன. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளும் மேட்டூர் அணை தவறாமல் திறக்கப்பட்டது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவுக்கு கூட்டணியே தேவையில்லை என்று மக்கள் சொல்கின்றார்கள், அதை பரிசீலிப்போம் என்றும் அவர் கூறினார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனை மேற்கொண்ட நிலையில் அதற்கும் மு க ஸ்டாலின் எதிர்வினையாற்றினார். ஆளும் கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் திமுக அல்ல, இதைவிட பெரிய அடக்குமுறைகளையே பார்த்தவர்கள் நாங்கள், இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறினார். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 12 உயர்ந்தது. விபத்தில் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதனால் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12 உயர்ந்தது. திருவள்ளூரில் கடல் உணவுப் பொருட்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தனியார் நிறுவனத்தில் கடந்த 21 அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதில் 74 வடமாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு 2 தனியார் மற்றும் 2 அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய இந்திய பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான இறுதியான சான்று அல்ல என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான சான்றாகவும் அரசு நலத்திட்டங்களுக்கான தகுதியை நிரூபிக்கும் ஆவணமாகவும் பயன்படுத்தப்படுவது குறித்து பொதுமக்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தை தொடர்ந்து முக்கிய விளக்கம் ஒன்றை அமைச்சகம் வழங்கியுள்ளது. இந்திய பாஸ்போர்ட் என்பது முதன்மையாக வெளிநாட்டு பயணத்துக்கான ஓர் அதிகாரப்பூர்வ பயண ஆவணம் மட்டுமே. அது இந்திய குடியுரிமைக்கான இறுதியான அல்லது முழுமையான சான்றாக கருதப்படக்கூடாது என்று வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர்களுக்கான கட்டுப்பாடுகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய போர் காரணமாக சிலிண்டர் விநியோகத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே முதற்கட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் விநியோகம் சீராக தொடங்கியதை அடுத்து இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டுக்கான எல்பிஜி விநியோகத்தின் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேற்காசிய நெருக்கடிக்கு முன்பாக இருந்த நிலைக்கு விநியோகம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நெருக்கடியின் தொடக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மொத்த எல்பிஜி விநியோகம் நெருக்கடிக்கு முந்தைய நுகர்வு அளவுகளில் 50% அளவுக்கு தளர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: ஊழல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள், போதைப்பொருள் வியாபாரிகள், குற்றங்கள் மற்றும் அரசியல் ஆகிய அனைத்தும் ஒடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அதற்கான சட்டங்களும் அரசு நிறுவனங்களும் உள்ளன என்றும் துரதிருஷ்டவசமாக தற்போது எதிர்க்கட்சியினரே இவற்றுக்கெல்லாம் பிரதான குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக மாறியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது குறித்த பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். குற்றங்களை ஒடுக்குவதில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஷாலி அபிசேகர பெரும் பங்காற்றி வருவதாகவும் அவர் இன்று எதிர்க்கட்சியின் எதிரியாக மாறியுள்ளார் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு எதிராக சிங்கப்பூர் மாதிரியிலான தண்டனைகள் இலங்கையிலும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் போதைப்பொருளுடன் தொடர்புடைய குற்றங்களில் கட்சியின் எந்த ஒரு நபரும் தொடர்பு படவில்லை என்று அவர் கூறினார். மேலும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்றன என்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். போதைப்பொருள் பிரச்சினையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் எனில் நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி உறுதியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த 3 புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. துபாய் பட்டத்து இளவரசரும் அமீரக துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஹம்தான் பின் மொஹமத் பின் ராஷித் அல் மக்தூம் இதனை அறிவித்தார். ஃபால்கன் மார்க்கெட் என்ற பெயரில் பருந்துகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய சேவைகளுக்கான நவீன சந்தை அமைக்கப்பட உள்ளது. துபாய் கிரீக் பகுதியை அழகுபடுத்தும் வகையில் புதிய ஒளியமைப்புடன் கூடிய துபாய் கிரீக் லைட்டிங் திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைக்கப்படும் புதிய பொது பூங்கா உருவாக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். இந்த 3 திட்டங்களும் பொது சேவைகளை மேம்படுத்துதல், புதிய உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்ற நோக்கங்களுடன் செயற்படுத்தப்பட உள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் 6 நாடுகளின் குடிமக்களுக்கு விசா ஆன் அரைவல் திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது. இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், கென்யா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இதற்கு தகுதி பெற்றுள்ளன. இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் 14 நாட்கள் அல்லது 60 நாட்கள் விசா ஆன் அரைவலை பெற முடியும். இதேவேளை அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், பிரிட்டன், சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் வதிவாளர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 164 உயர்ந்தது. மேலும் 1000 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. வெனிசுவேலாவில் நேற்றிரவு 7.2 மற்றும் 7.5 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 1900 பின்னர் அங்கு ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவென்று கூறப்படுகின்றது. நிலநடுக்கத்தினால் 100 மேற்பட்ட கட்டிடங்கள் உடைந்து விழுந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து வெனிசுவேலாவில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்டுள்ள பேரிடர் நிலைமைக்கு அமெரிக்கா பெரிய அளவிலான விரிவான மற்றும் பயனுள்ள நடவடிக்கையை எடுக்கும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இன்று பஹ்ரைன் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மத்திய கிழக்கு பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் பஹ்ரைன் சென்றுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த ஈரான் தொடர்பான ஆரம்ப அமைதி ஒப்பந்தத்தை சந்தேகத்துடன் இருக்கும் வளைகுடா நாடுகளிடம் விளக்கி ஆதரவை பெறுவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்புகள் ஈரான் ஒப்பந்தம், பிராந்திய அரசியல் பாதுகாப்பு மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை மையமாக கொண்டு நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: Good evening. சிறப்பா வந்து போயிருக்கும். அண்ட் இப்போ நீங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, எனிவே சேஃபா ரீச் ஆங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க நேரத்துல யூஏ அப்டேட் என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாமா? ஒரு நல்ல விஷயத்தோட தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன என்ன விஷயம் பிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இப்போ வந்து இந்த பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் வந்து கம்மியாக போகுதாமே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்களே. எஸ், மேபி அது கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த வார் டைமில் வந்து ஜாஸ்தியாச்சு, ப்ளஸ் அதோட ஒப்பெக்லேருந்து யுஏஇ வந்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ப்ரைஸஸ்லாம் பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கம்மிங் ஜூலைலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாப்பி தானே எல்லாருமே இல்லை? And yes,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And இனிக்கி நம்ம ஷோல வந்துட்டு நம்மளோட மைண்ட் சரியில்லாத போது யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும்னு தோணும், நிறைய டவுட்லாம் வந்து கேட்கணும்னு தோணும் தெரியுமா? ஸோ அதுக்காகவே டாக்டர் வித்யா மேம் சைக்கியாட்ரிஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதாவது உங்கள்லேருந்து நீங்கள் என்னென்ன க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து கேட்பீங்களோ அது எல்லாமே நான் மேம் கிட்டே வந்து கேட்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் தான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Entonces, ¿qué hacemos de esto, eh?
1: Rolex. ¿Mm? Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
6: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
7: 10-10 ஆஃபர் அலர்ட்.
8: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ் னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கனா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் RERA அப்ரூவ்ட் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே டாப் ஷெல் தானே.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர இல்ல, பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.

0: எனக்கு
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot, மற்றும் பல blockbuster movies, வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க. This hour of Anbudan Naan is brought to you by Evora கலெக்ஷன் ஃப்ரம் ஜோயாலுகாஸ். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றி. அதாவது வீக்கெண்ட் வரப்போதுனாலே என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்னு உட்காந்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. அப்படி ஒரு நல்ல படம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தோணும். டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதை மட்டும் எங்கிட்ட விட்டுருங்க. எஸ், அங்கீகாரம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ இந்த படத்துக்கான கப்பல் பாசஸை நீங்கள் வின் பண்ணலாம் நம்ம ஆனரில். அண்ட் தமிழகமோட சோஷியல் மீடியா பேஜஸில் நடக்கக்கூடிய கான்டெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துட்டு டிக்கெட்ஸை வந்து வின் பண்ணலாம். இந்த படத்துடைய ஆக்டர், ஐ மீன் அந்த ஹீரோவோட நேம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணும் 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர், உங்களோட பேர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிருங்க. அண்ட் டிக்கெட்ஸ் உங்களை தேடி வரும். ஓகே, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறது தென் பாத்தியன் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ் ஹீரோ பேர் என்ன நான் கேட்டேன், அவர் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு விதமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவி அப்படின்றனால எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எஸ் பிரியா, நீங்கள் டாக்டர் வித்யா மேம் வந்து பேச போகிறாங்க, சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இங்கே எங்கே அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்கங்க இன்னும் கொஞ்ச நேரம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம், அதுல அச்சீவ் பண்றதுக்கு அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க
1: தானே?
0: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். June 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். Associate partner Simply South Dot TV. Energized by 89.4 Tamil FM. என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாமா.
0: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
0: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் இது.
2: உனக்கும் கூட.
3: உங்க vacation shopping-க்கு Bima Jewelers. Bima, where with pride.
4: UAE நாட்டில் Zoho தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் Zoho தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
5: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறன் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனச காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
12: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் இருக்கும். அதுக்கப்புறம் மென்டலி நம்ம ஓகேவாக இருக்கோமா, இல்லை ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோமா, நம்மளை நம்மளே டேமேஜ் பண்ணிட்டுருக்கோமா அப்படின்ற டவுட் இருக்கும். அண்ட் இந்த மெமரி பவர்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கே அப்படின்னு கூட சில நேரங்களில் தோணும். ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நல்லா இருந்தோம், இப்போலாம் கம்மியாகுது அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்மளோட மைண்ட் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும்னா, சில நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பித்தா தான் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இல்லையா. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் சகஜ யோகா, இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சகஜ யோகாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். லைக் வந்து June 27th சாட்டர்டே 6 PM நடக்க போகுது சிந்தி செரிமோனியல் ஹாலில். ஸோ மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. பர்துபாயிலே தான் இருக்குது. ஸோ நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும், கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக தான் இருந்து பார்ப்போமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ சகஜ யோகா மெடிடேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு புது பர்சனை நம்ம மாறுவோம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ள ஒரு மாற்றம் வந்து தெரியும், விச் இஸ் நல்ல விஷயம். ஸோ நீங்களும் வாங்க, நானும் கிருஷ்ணையும் கூட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வெளியில் எப்படி ரொம்ப அழகாக வந்து மேக்கப் பண்ணிகிட்ருப்போம் இல்லை, பட் நிஜமாகவே உள்ளுக்குள்ளே நம்ம அவ்வளோ நல்லா இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இல்லைங்க ஆமாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு இருப்போம்ல. மனசார நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, உள்ள இன்டர்னலாக உள்ள வந்து நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, போய் சரி பண்ணிட்டு வரலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வித்யா மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பிகாஸ் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணோம் பிரியா நான் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் எங்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நான் கேட்க போகிறேன். இப்போது இந்த பாட்டுக்கு அப்புறமா 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
3: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP.
7: 10-10 ஆஃபர் அலர்ட்.
6: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ். ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
8: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
2: You are back.
3: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
4: time check. நேரம் இப்பொழுது 9:00 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து காரோனியா கிளினிக்லேருந்து டாக்டர் வித்யா மேம் வந்திருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்.
1: ஹாய் பிரியா, எல்லாருக்கும் வணக்கம். மதுரையிலேருந்து
0: வணக்கம் மேம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேம்? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒர்க் லைஃபையும் நம்மளோட பர்சனல் லைஃபையும் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே பயில பாயாகி ஒரு பாயிண்ட்ல வந்து என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்?
1: முக்கியமான ஒரு கன்சர்ன் வந்து என்னன்னா, அப்ராட்ல ஒர்க் பண்றது வந்து இட் இஸ் லைக் ஓகே, ஒரு ஒரு ப்ரைட், ஒரு பெருமையான விஷயம். நிறைய வந்து நம்மளோட ஃபேமிலிக்காண்டியும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்க போய் இருக்காங்க. இனிஷியல் பீரியட்ல வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருந்தா கூட ஒரு பாயிண்ட்ல வந்து ஒர்க்கையும் அந்த ஆஃப்டர் ஒர்க் ஷெட்யூல வந்து ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஃபேமிலி கூட இருக்கும். என்ன டெலி கன்சல்டேஷன் ஆர் லைக் நம்ம ஆன்லைன் மூலமா நம்ம எவ்வளவு பேசினாலும் அந்த டைரக்ட் கனெக்ஷன் வந்து இட்ஸ் லைக் சோ ப்ரெஷியஸ். ஸோ அங்க இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நான் ரொம்ப காமனா பாக்குறது அந்த ஒரு டைம் ஃப்ரீ டைம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப பர்ன் அவுட் ஆடுறாங்க.
0: இப்ப
1: ஒர்க்ல ரிலேட்டடா வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட அதை லெட் அவுன் பண்றதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து எக்ஸ்டெண்டட் டைம் ஆஃப் ஒர்க் இல்லை சம்டைம்ஸ் இனிஷியலா வந்து அந்த டைமை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க. சில நேரங்கள் வந்து சில ஹேபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் வந்துடும், ஸ்டில் கம் பேக் டு அவர் ஃபேமிலி. அங்க வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸ்லோவா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லோன்லெஸ் போறாங்க, டிப்ரெஷன் போறாங்க, ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாம தவறான வழிகள்ல வந்து ஸ்ட்ரெஸ் கோப்பிங் போயிடுறாங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களோட மென்டல் ஹெல்த்ல வந்து நெகட்டிவ்ஸும் இருக்கு. இதை அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த அவேர்னஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லோவா வந்து அவங்கள அந்த ஒரு கரையான அடிக்கிற மாதிரி வந்து இட் வில் டேமேஜ் தியர் மென்டல் ஹெல்த்.
0: ஓகே ஓகே. ஸோ நம்ம எப்படி பிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா மேம்? அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறது உண்டு இல்லையா, அந்த டெய்லி லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது நார்மலா இல்லை அது ஒரு ப்ராப்ளமாக மாறுதா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து டாக்டர் வித்யா மேம் கிட்ட நம்ம கேட்கலாம். எஸ், டாக்டர் வித்யா மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட். வணக்கம் மேம். இந்த ஒரு டவுட்டை தான் மேம் எல்லாருக்குமே இருக்குது, இந்த டெய்லி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோம், அது ஒரு ப்ராப்ளமாக வந்து மாறுதா, அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது மேம்?
1: ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஐ திங்க் கோவிட்க்கு அப்புறம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்.
0: எக்ஸாக்ட்லி.
1: ஆஃப் ஏஜ் அடல்ட் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன குழந்தைங்க கூட வந்து ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு,
0: டிப்ரஷன் இருக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
1: டென்ஷனா இருக்கு
0: அப்படின்ட்டு.
1: எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா தேவை. அது வந்து அந்த நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஏஜென்டா வந்து அது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து எக்ஸாம் ஒரு ஸ்ட்ரெஸ் தான், ஆனா எக்ஸாம் வச்சானா நம்ம மூவ் ஆன் ஆகும், அந்த ஒரு கோல் நோக்கி நம்ம போக
0: வேண்டியிருக்கும்.
1: இங்க வந்து இது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதாவது ஒரு பேசிக்கா நம்ம பாடி வந்து எப்பவுமே வந்து அந்த சர்வைவல் மோட்ல வந்து போயிட்டே இருக்கணும். பட் இங்க அந்த த்ரெஷோல்ட் பாயிண்ட வந்து எல்லாரும் மறந்துறாங்க. ஒரு நீங்க வீட்டுல இருக்கிற குழந்தை வந்து ஐயோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னாங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஆக்சுவலி விளையாட்டு எடுத்துக்கிறோம். மேபி அந்த வேர்டை வந்து அது ஏதோ ஒரு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு, ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி அது சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்

0: புஷிங் ஃபோர்ஸா ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே.
0: ஆனா நம்ம மறக்கிறது என்னன்னா, நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்லோவா அக்யூமுலேட் ஆகும்போது எனக்கு வந்து பிசிக்கலாவும் இல்ல சம்திங் இஸ் ராங், எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு சஃபகேட் ஆகுது, என்னமோ தெரியல, மை பாடி இஸ் நாட் கோயிங் வெல், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகுது, நான் வந்து என்னோட எஃபிஷியன்சிக்கு ஒர்க் பண்ணல, எனக்கு கொஞ்சம் கழுத்து நிற்கிற மாதிரி இருக்குன்றப்போ, தீஸ் ஆர் ஆல் சட்டில் சைன்ஸ் தட் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம்.
1: ஓகே.
0: எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல, எனக்கு டிஸ்ட்ரெஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு, அதாவது டிஸ்ட்ரெஸ்னா ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். சரி, என்னன்னா யூ ஸ்ட்ரெஸ், இப்ப நம்ம பேசுறது எல்லாமே யூ ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ், இது இருந்தாலும் மூவ் ஆகும். அது எப்போ டிஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு உங்க பாடியோ இல்ல உங்க மைண்டோ உங்களுக்கு சொல்லுதுன்னா, நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும்.
1: ஓகே.
0: சம்டைம்ஸ் இட் கிவ்ஸ் சட்டில் சைன்ஸ், அதை நம்ம மிஸ் பண்ணும் போதுதான் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: ஓகே ஓகே.
0: இன்ஃபேக்ட் மேஜரான டிசீஸ் இஸ் பிசிக்கல் டிசீஸ் லைக் ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, அதாவது வெயிட் கெயின், அப்நார்மல் வெயிட் கெயின், எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசனா சொல்றாங்க.
1: ஓகே.
0: இந்த வார்னிங் சைன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர்.
1: ஓகே மேம். ஸோ திடீர்னு ஒரு மாற்றம் நம்மளோட பாடியில வந்து வரும்போது அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் ஆகவும் இருக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே மேம். ஸோ இன்னும் தொடர்ந்து மேம் கிட்ட வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கேட்கணும்னு உங்களுக்கும் சேர்த்து நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன், நம்மளோட டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நம்ம எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஏஸ் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் வித்யா மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட். ஸோ உங்ககிட்ட நம்மளோட மனசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சிட்ருக்கோம். மேம், அடுத்த க்வெஸ்சன் வந்துட்டு இந்த ஆன்சைட்டி. இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு கைகாலெலாம் வந்து நடங்கும், படப்படன்னு வர மாதிரி வந்து தோணும் சில நேரங்களில். ஸோ இந்த ஆன்சைட்டியோட காமன் சிம்டம்ஸ் என்ன மேம்? அது வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸோட எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது மேம்? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா?
2: ஆங்ஸைட்டி அப்படின்றதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா மனப்பதட்டம்னு சொல்லுவாங்க. மனப்பதட்டம்ன்றது என்னன்னா நிறைய பேரை வந்து அதை ஃபீல் பண்ணிப்பீங்க. ஏதாவது ஒரு ரீசனோட வர்றது வந்து நம்ம பயம்னு சொல்லுவோம். பட் நல்லாதான் இருக்கு, பட் எதுக்குன்னே தெரியல. என்னோட பாடி ரொம்ப படப்படன்னு இருக்குது, ஹார்ட் பீட் ரொம்ப கேக்குது, கை கால்லாம் நடுங்குது, வேர்த்து ஊத்துறது. ஆல்மோஸ்ட் லைக் வந்து இப்போ இது எப்படி ஈக்குவேட் பண்றதுன்னா, திடீர்னு நீங்க நார்மலா நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாய் உங்களை துரத்துறதுனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
1: படபடன்னு இருக்கும்,
2: ரொம்ப மூச்சு வாங்கும், படபடன்னு இருக்கும், உயிர் காபத்தடையும், நாய் கடிக்கிறது அப்படின்ட்டு. அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ்னால நமக்கு வந்து ஒரு சர்வைவல் பயம் வருதுன்னா அது ஃபியர், பயம். ஆங்ஸைட்டி ஒரு மனப்பதட்டம்ன்றது நம்ம பிரெயின் வந்து ஒரு இன்டர்னலா எதுவும் ஒரு ஒரு ஸ்டிமுலேஷனே இல்லாம ஒரு பதட்டம் நிலைக்கு போகுது, ஒரு சர்வைவல் மோடுக்கு போகுது. ஏ உனக்கு ஏதோ ஆபத்து, அப்ப என்ன ஆகும்னா நம்ம பாடியிலயும் சரி மனசுலயும் சரி அந்த சேஞ்சஸ் வருது. இந்த சிம்டம் தான் வந்து ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆங்ஸைட்டி வந்து இப்போ ஒரு ஃபீவர் மாதிரி, அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான்.
1: ஓகே மேம்,
2: எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்ப ஒருத்தர் ஃபீவர் இருக்குன்னா அதெல்லாம் ஒன்னும் இல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டோம். போய் ஃபீவருக்கு மெடிசன் போட்டுக்கோ, ஆர் லைக் யூ கன்சல்ட் அ டாக்டர், கெட் கிளியர்ட் ஆஃப் இட் சொல்லுவோம். அதே மாதிரிதான், ஏன்னா இந்த ஆங்ஸைட்டி வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ்ல இருக்கும் போதே அட்ரஸ் பண்றது பெட்டர். சம்டைம்ஸ் இந்த ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் வந்து நமக்கு அண்டர்லைங்கா இருக்கிற ஒரு பிசிக்கல் இஷ்யூட வெளிப்பாடா கூட இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சுகர் லோ ஆனாலும் இதே மாதிரிதான் சிம்டம்ஸ் வரும், வேர்த்து ஊத்தும், படபடன் வரும், கை கால் நடுமும். ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸும் மனப்பதட்டம் மாதிரிதான் இருக்கும்.
1: ஓகே மேம்,
2: சோ இட் இஸ் பெட்டர் லைக் உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம் வருதா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிசிஷியன் கன்சல்ட் பண்றது பெட்டர். நீங்க எடுத்த உடனே வந்து சைக்கியாட்ரிஸ்ட் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஃபேமிலி பிசிஷியன்ட்டையோ இல்ல ஒரு மெடிக்கல் டாக்டர்ட்டு கன்சல்ட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு பதட்டம் இருக்குன்னா அந்த பட்சத்துல நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் கன்சல்ட் பண்றது பெட்டர்.
1: ஓகே மேம், ஓகே. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக், இல்ல இல்ல ஒரு பெரிய மிஸ்டேக்னு கூட சொல்லலாம். என்ன தெரியுமா, நம்மளே சடனா வந்து ஒரு டாக்டரா மாறிடுவோம். கூகுளில் போயிட்டு ஒரு ஃபீவர் வந்தாலோ இல்லை வந்து மனசு சரியில்லைனாலோ சாட் ஜிபிட்ட கூகுள் கிட்ட எல்லாமே கேட்டு அது சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பாயிண்ட்ல, இல்லையா? அப்போது டாக்டர்ஸ்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் அங்கே வரும். ஸோ நம்மளோட மனசு சரியில்லைன்னா முதல்ல என்ன பண்ணலாம் டாக்டர் கிட்ட கேட்கலாமா? டாக்டர் வித்யா மேம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட். வித்யா மேம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? இப்போ எல்லாருமே வந்து கூகுளில் சாட் ஜிபிடியில் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு பர்சனுக்கு மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, முடியலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும்போது எப்போ ஒரு டாக்டரோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது மேம்?
1: நீங்க சொன்னது 100% கரெக்ட். இப்ப வந்து எல்லார் கையிலயும் போன் வந்து ஆக்சஸ் இருக்கு, அதுவும் வந்து லைக் AI அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் இட் இஸ் கிவிங் யூ இன்ஃபர்மேஷன் லைக் எல்லா ஆர்டிகல்ஸ் வந்து ரீசெண்டா ஒரு சின்ன கேள்வி கேட்டாலே போதும் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கைட் பண்ண ஆரம்பிச்சது உங்களோட இன்புட்ஸ் பேஸ் பண்ணி.
0: கண்டிப்பா,
1: விச் இஸ் ஆக்சுவலி லைக் ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது, நான் வந்து அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் இட் இஸ் இது வந்து இந்த ரியாலிட்டி இல்லைன்றது நிறைய பேர் மறந்துறாங்க. ஸோ வர்ச்சுவல் வேர்ல்டுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் இல்லை, நீங்க இட்ஸ் இன்ஸ்டட் இட் இஸ் குட் டு ஷேர் டு சம்படி யூ ட்ரஸ்ட், ஓகேவா? எஸ்பெஷலி யுவர் ஃப்ரெண்ட், யுவர் ஃபேமிலி மெம்பர், அதெல்லாம் இருக்கும். இல்ல நான் அவங்களையே ட்ரஸ்ட் பண்ண முடியல மேடம், அதனாலதான் கூகுள் கேட்கறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் டு கோ டு சைக்காலஜிக்கல் ஹெல்த். நீங்க வந்து எப்போ ஓகே இல்ல நான் சரியில்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அப்சல்யூட்லி, இப்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன் அப்படின்றது ஓகே. பட் இப்போ வந்து நான் சில வார்னிங் சைன்ஸ் சொல்றேன். வார்னிங் சைன்ஸ் உங்களுக்கோ உங்க ஃபேமிலி மெம்பருக்கோ இல்ல ஃப்ரெண்டோ இல்ல தெரிஞ்ச ஒரு கலீக்கோ இருந்ததுன்னா டெஃபினட்டா 99 கூட கிடையாது 100% நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கணும். ப்ரொஃபஷனல் ஹெல்ப்னா சும்மா யூடியூப்ல இன்ஸ்டாலாம் தேடி அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்க குவாலிஃபைடு ப்ரொஃபஷனலா பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணுங்க.
0: எக்ஸாக்ட்லி,
1: சரிங்களா?
0: கரெக்ட் கரெக்ட்.
1: ஏன்னா உங்களை மிஸ்கைட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு.
0: ஓகே ஓகே.
1: லைக் கமிங் டு வார்னிங் சைன்ஸ், நம்மளோட பேசிக்கான பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னா நம்மளுடைய உணவு அதாவது பசி, தூக்கம் அண்ட் நம்மளுடைய டெய்லி வர்க். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமான பசி, பசிக்கவே இல்லை அப்படின்றது, அதுக்கப்புறம் அதிகமான தூக்கம், தூக்கமின்மை, ஆர் ஒரு அன்ரெஃப்ரெஷிங் ஸ்லீப், ஆனா நல்லா 6 மணி நேரம் தூங்குறேன் பட் எனக்கு தூங்குன திருப்தியே இல்லை, டே டைம் ட்ரௌசினஸ், அன்எக்ஸ்பிளைன்ட் டயர்ட்னஸ், என்னன்னே தெரியல ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனாலும் டயர்டா இருக்கு, மென்டலி டயர்டா இருக்கு, பிசிக்கலா டயர்டா இருக்கு. இந்த விஷயங்கள் வர்க்குக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு, பர்ன் அவுட் வேற, அதுவும் வந்து ஒரு ரெட் அலாம் சைன் தான். பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்களை கூட நான் வந்து என்னால பண்ண முடியல, என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எனி ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ், ஈவன் லைக் டொபாக்கோ எடுக்கிறது, ஜஸ்ட் ஓகே நான் வந்து சோஷியல் ட்ரிங்கர் அப்படின்றது கூட ஒரு ஃபால்ஸ் கோப்பிங் தான். ஏன்னா ஆல்கஹால் ஈவன் இன் மைனர் அமௌண்ட்ஸ் கேன் ஆக்சுவலி அஃபெக்ட் யுவர் ஹெல்த். உங்களுக்கு இனிஷியல் பீரியட்ல வந்து அது உங்களை காம் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் வந்து ஆல்கஹால வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க. அகெயின் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது இன்னும் வந்து அவங்களோட மைண்ட் அண்ட் பாடியை டேமேஜ் பண்றதுன்றது தெரியாது. ஈவன் ஓவர் ஈட்டிங் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் கோப்பிங் தான். ஒபிசிட்டி முக்காவது நேரம் இமோஷனல் ஈட்டிங் கூட இருக்கலாம், அதுவுமே ஒரு வார்னிங் சைன் தான். சோ இந்த மாதிரி இது ரொம்ப பேசிக்கான சைன்ஸ் தான் நான் சொல்றேன். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: டைம் செக். நேரம் இப்பொழுது 10:10.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அதாவது நம்ம ஊர்ல இருக்கும் போதெல்லாம் நம்மளை பார்த்து பார்த்து தாங்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ராட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எங்க இருந்து வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம், யுஎஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம், யூகேல இருந்து, ஒரு இங்க யுஏல இருந்து, எங்க வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். அண்ட் முக்கியமா பெண்கள், ஸோ நம்ம ஃபேஸ் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு ஹெல்த் ரிலேட்டடா இல்லையா. ஊர்ல இருக்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நமக்கு தோணிருக்கும், எங்க போனாலும் எங்க வேணாலும் நம்ம போகலாம் வரலாம், நம்ம ஹெல்த்துக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்திருப்போம். பட் எதிர்பாராத விதமா இங்க வந்ததுக்கு அப்புறமா ஹெல்த் ரிலேட்டட் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட பாடியாக நம்ம சொல்கிறத கேட்காம இருக்குது அப்படின்னு நமக்கே வந்து ஆச்சரியப்பட்டு போகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். பட் எல்லாமே சரியாயிடும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான அட்வைஸ் ப்ராப்பர் டைமில் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தானே. எஸ், நம்ம கூட டாக்டர் வித்யா மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ மேம், பெண்களோட ஹெல்த் பற்றி, அதுவும் மென்டல் ஹெல்த், அவங்க பாடியில் திடீர்னு என்னென்னமோ ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ சைக்கிள் ப்ராப்ளம்ஸாக இருக்கணும், வாட் எவர். ஸோ இது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா வந்து பார்க்கணுமா இல்லை எப்படி மேம் அது?
1: எஸ், லைக் ஆக்சுவலி விமன் மென்டல் ஹெல்த்ன்றது வந்து மோஸ்ட்லி இக்னோர் பண்ண விஷயமா இருக்கு. நம்ம எப்படி வந்து பிசிக்கல் இஷ்யூஸ்ல வந்து விமனுக்கு ஸ்பெசிபிக்கான சில இஷ்யூஸ் வந்து இருக்கோ, மென்டல் ஹெல்த்லயுமே வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ், விமன் வந்து யூனிக்கான ஹார்மோனல் மேக்கப் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப காமனா எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ மென்ஸ்ட்ரல் டிஸ்போரியா, அதாவது மூட் ஸ்விங்ஸ் வரும், இரிட்டபிலிட்டி வரும்.
0: சோ
1: இந்த மாதிரி இது நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி அவங்க வந்து ஹைலி ப்ரொஃபஷனலா இருக்கும்போது, நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் விமனா இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நாங்க என்ன சொல்லணும், பீயிங் ஸ்ட்ராங் விமன் மேக்ஸ் தம் வல்னரபிள் டு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு நினைச்சு ஆக்சுவலி அவங்க வந்து அந்த ப்ரெஷர் குக்கர் அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இட் கேன்
0: பர்ஸ்ட் ஆகலாம்,
1: புரியுதுங்களா? எஸ் ஆனா என்னன்னா நம்ம பர்ஸ்ட் ஆகுறோம்ன்றது தெரியாமே அவங்க வந்து லைக் மல்டிபிள் பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் போயிடுவாங்க.
0: சரியா,
1: ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஈவன் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இப்ப வந்து எவ்ரி லைக் 1 in 5 விமன் வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இல்லாம இல்லவே கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பிசிக்கல் காஸ் மட்டும் கிடையாது, கண்டிப்பா வந்து அண்டர்லைங் ஸ்ட்ரெஸ் கூட அதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம்.
0: ஓகே ஓகே,
1: சரிங்களா? அண்ட் வந்து மூணு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் வந்து ஒரு விமனோட லைஃப்ல இருக்கு, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம 1 வந்து பியூபர்டி, பியூபர்டின்றது வயதுக்கு வரும் டைம், மெனார்கே. செகண்ட் வந்து பிரெக்னன்சி, பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி, போஸ்ட் டெலிவரி, ஓகேவா. மூணாவது வந்து மெனபாசல் டைம், மெனபாசல்னா பீரியட்ஸ் நிக்கிற டைம். இந்த மூணு டைம்மே வந்து விமனுக்கு வந்து மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைம் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் வல்னரபிள் டைம். அந்த டைம்ல ஹார்மோன்ஸ் எக்கச்சக்கமா வந்து தார்மாரா இருக்கும், அதுவும் நம்ம போற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல வந்து கண்டிப்பா மாறும். இதனால உடல் ரீதியா மட்டும் இல்ல மன ரீதியான பாதிப்புகளும் வரும். சோ அது என்ன சொல்றது, எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிடாதீங்க. இது இப்படிதான் இருக்கும், என் பாட்டிக்கு இருந்தது, எங்க அம்மாக்கு இருந்தது, எங்க அத்துக்கு இருந்தது, அப்படி நார்மலைஸ் பண்ணாதீங்க. அவங்க பீரியட் வேற, நம்ம பீரியட் வேற. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் நம்மளோட உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகள் அதிகமாக்குறதுக்கு முக்கியமான காரணம். கண்டிப்பா வந்து அதை அட்ரஸ் பண்ணணும், இல்லைன்னா இது லாங் டேர்ம்ல வந்து பெரிய லெவல்ல இர்ரிவர்சிபிள் டேமேஜ் பண்ணும்.
0: புரியுது.
1: ரொம்ப முக்கியமான விஷயம், மெனோபாசல் டைம்ல எல்லா சிம்டம்ஸும் எனக்கு பீரியட்ஸ் நின்னா சரியாயிடும் அப்படின்னு
0: விடாதீங்க.
1: இட் இஸ் நாட் ஓன்லி லைக் தட், மெனோபாசன்றது பீரியட்ஸ் நிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 6 to 7 இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப்ல வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும்.
0: ஓகே,
1: சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்,
0: நம்மள வாட்ச் பண்ணும். ஆக்சுவலா முக்கியமா என்ன நடக்குது, நம்மளோட பாடியில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம உள்ள இருந்து வாட்ச் பண்ணும் இல்லையா மேம்?
1: Yes.
0: Okay, okay.
1: So, watch பண்ணிட்டு அதுக்கு முதல்ல இது கரெக்டா இருக்குமா இல்லையான்னு கேட்கணும்.
0: Yes, exactly.
1: ஆமா, இது நார்மலா நினைக்க கூடாது.
0: Yeah, ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து கேட்கல அப்படினா அது பின்னாடி நம்ம நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நம்ம இன்ன தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. எஸ், டாக்டர் வித்யா மேம் கூட தான் பேசிட்டு இருக்கோம், சைக்கியாட்ரிஸ்ட் கூட. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. இதில் நேரம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அடிக்கடி போய் நம்மளோட பாடியை வந்து செக் பண்ணிப்போம் இல்லையா, பிளட் கரெக்டா இருக்கா, நம்மளோட பிபி நார்மலா இருக்கா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு. ஸோ நம்ம பாடியில வந்து செக் பண்றோம். அதே போல இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி பார்த்துக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்குல்ல, எப்போ பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதை ப்ராப்பராக வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு. ஸோ அதை பற்றி மேம் கிட்ட கேட்கலாமா? எஸ் திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணியிருந்தீங்கன்னா டாக்டர் வித்யா மேம் கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் வித்யா சைக்கியாட்ரிஸ்ட். மேம், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம்?

0: விச் இஸ் அ குட் சைன். சரியா? சோ இப்ப வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி ஓகே என் உடம்பு ஃபிட்டா இருக்கு, என்னோட பாடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு யாரும் நான் நார்மலா இருக்கேனான்னு சொல்லி கன்சல்டேஷன் போயிடாதீங்க. ஓகேவா? பேசிக்கா நான்
1: உண்மையாவே நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம டாக்டர் விசிட் பண்றது நல்ல விஷயம்.
0: இப்போ வார்னிங் சைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இஃப் யூ திங்க் ஐ திங்க் ஐ ஹேவ் தீஸ் வார்னிங் சைன்ஸ் அப்படின்னா டெஃபினட்டா ஹெசிடேட் பண்ண வேண்டாம் கன்சல்ட் பண்றதுக்கு.
1: அதுக்கு
0: முன்னாடி நம்ம வந்து எப்படி ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸோட நம்ம இந்த டயட் ஸ்லீப் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு பிசிக்கலா நம்ம ஃபிட்டா இருமோ அதே மாதிரி மென்டல் ஃபிட்னஸ்க்கு சில ஈஸி டிப்ஸ் நான் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் லைக் இதை வந்து நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே உங்க குழந்தைங்களுக்கோ லைக் இப்ப அடல்ட்ஸ் கேக்குறாங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. யூ பி எ ரோல் மாடல் ஃபார் தட்.
1: ஓகே,
0: சில ஈஸியா ஃபாலோ பண்ற டிப்ஸ் நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு ஒரு பேலன்ஸா நீங்க வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஓன்லி ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ். லைஃப்லயே வந்து ரொம்ப காமனா நாலு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு. நம்பர் ஒன் ஆப்வியஸ்லி நம்மளோட பிசிக்கல் ஹெல்த். ஏன் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் வெல்பீயிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு போகும்போது அதாவது பாடி அஃபெக்ட்ஸ் த மைண்ட், மைண்ட் அஃபெக்ட்ஸ் த பாடி. ஸோ நீங்க பிசிக்கலா ஒரு ஒரு மினிமம் ஒர்க் அவுட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாடியில உள்ள ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சு அது மைண்டையும் ஃப்ரீ ஆகும். நிறைய பேர் வந்து வாக்கிங் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் இல்ல ஜிம்மோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணா ஆக்சுவலி தே ஃபீல் குட் இல்லையா, நம்மளே ஃபீல் பண்ணிருக்கோம். ஸோ தட் இஸ் ஒன் ஈஸி ஸ்ட்ராட்டஜி. ஸோ பி பிசிக்கலி ஆக்டிவ்.
1: ஓகே,
0: செகண்ட் வந்து உங்களோட வாக்ல வந்து நீங்க ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு நீங்க அந்த இன்னர் டிரைவ் இருக்கணும். அவங்க சாலரி கொடுக்குறாங்க இல்ல வந்து அண்டர் பிரஷர் நான் கட்டாயப்படுத்தி ஒர்க் பண்றேன் அப்படின்னு தெரியாம உனக்கு பிடிச்ச வேலைகளை நீங்க ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. இஃப் லைக் சம்திங் பிரஷரைஸ்டா ஃபீல் பண்ணீங்கன்னா அது வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்கணும். ஈவன் லைக் நிறைய பேர் வந்து
1: அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இங்க இருக்க நிறைய பேருக்கு மேக்சிமம் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் அது வந்து ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கா, அப்படி ஹெல்தியா இல்லைன்னா அதை எப்படி வந்து ஹெல்தியா மாத்துறது அப்படின்னு ஒரு தாட் வந்து இருக்கும் இல்லையா. எஸ், நம்ம டாக்டர் வித்யா மேம் கிட்ட கேட்கலாம். டாக்டர் வித்யா மேம் சைக்கியாட்ரிஸ்ட், அவங்க கூட தான் அவனை இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஒன் மோர் க்வெஸ்சன் மேம், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: தனி மனிதன் தோப்பாகாது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்.

0: நம்ம வந்து கூடவே இருக்கணும்னு நினைப்போம், ஆனா எப்படா பிச்சுட்டு போலான்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் வேணவே வேணாம் நினைப்போம், ஐயோ மிஸ் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இட் ஹேப்பன்ஸ். சீ இப்பனா யூ கேன் நாட் ஹேவ் அ பெர்ஃபெக்ட் பர்சன் இன் யுவர் லைஃப். இன்ஃபேக்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாட் யூ அட்ராக்ட் இஸ் அ மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். சோ ஆக்சுவலா உங்களுடைய ஷேடோஸ், அதாவது நெகட்டிவிட்டிஸ் தான் உங்களோட க்ளோஸ் ஆரம்பிக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் செட்டில் ஆகும்போது ஒரு மாஸ்க் போடுவோம், டு பி தி குட், டு பி இன் தி குட் லுக்ஸ் ஆஃப் தி அதர் பர்சன் அப்படின்ட்டு. ஸ்லோவா கண்டிப்பா உங்களால மாஸ்கோட நீங்க ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. உங்களோட ரியல் பர்சனாலிட்டி கம்ஸ் அவுட். அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம பர்சனாலிட்டியே நம்ம காட்டணும், அடுத்தவங்க பர்சனாலிட்டியே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் இதெல்லாம் தாண்டி சஸ்டெயின் ஆகி போகும்போதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்தியாக ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ இத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இஃப் இட் இஸ் காசிங் ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கு, என்னால அது வந்து என்ன, சி இட் இஸ் நாட் அபவுட் அட்ஜஸ்டிங், இட் இஸ் அபவுட் டிஸ்கசிங் அண்ட் மூவிங் அவுட். ஓகேவா? சோ நீங்க வந்து அது ஒர்க் அவுட் பண்ணணும். இஸ் இட் ஒர்க்கிங் ஃபார் மீ, இது கரெக்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்க அந்த பேலன்சிங். ஏன்னா உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சஸ்டெயின் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நிறைய நேரங்கள்ல கம்யூனிகேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே முக்காவசி ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆயிடும். ஈவன் இஃப் இட் இஸ் லைக் கண்டினியூங் வித் ரிலேஷன்ஷிப் ஆர் பிரேக்கிங் வித் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? சில ரிலேஷன்ஷிப்ல உங்களால பிரேக் பண்ணவே முடியாது. பேரண்ட்ஸ் கூட இருக்கும் போது எப்படி நீங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி யூ ஹேவ், யூ கேன் நாட். நீ பார்ட்னர் கூட பிரேக் பண்ணிடலாம், யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ், பட் நாட் வித் பேரண்ட்ஸ், நாட் வித் சிப்லிங்ஸ்.
1: எக்ஸாக்ட்லி.
0: கரெக்டா? சோ அத வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ அந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப் கேன் பி சப்போர்ட்டிவ் ஃபார் யூ அண்ட் ஆல்சோ லைக் உங்களை உங்களையே புரிய வைக்கிறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெரிய
1: ஹெல்ப்ஃபுல்லா ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். வித்யா மேம், இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணீங்க, ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணீங்க, எல்லாருக்கும் புரியற மாதிரி வந்து சொன்னீங்க. தேங்க்ஸ் அ லாட். ஹெல்ப் தேவைப்படும் போது கண்டிப்பாக உங்களை நாங்கள் தேடி வருவோம்.
0: Yes,
1: thank you, thank you so much ma'am. Bye, take care, take care ma'am, bye ma'am. So ellarume face pandra oru vishayam nammoda mental related ah nam undu correct ah irukuma normal ah irukuma appdinu nammala nammale vandu check pannikkanum. So அது வந்து ஒரு பாயிண்ட்ல, ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல நமக்கே தெரிய வரும் இது சரியில்லையே அப்படின்னு. சும்மா சும்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம் இல்லையா, நமக்குன்னு ஒரு சைன் வந்து தெரியும். அந்த சைன் வரும்போது ப்ராப்பராக கன்சர்ன் பர்சன் கிட்ட நம்ம கேட்கும்போது மைண்டில் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அதை அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட ஹெல்த் அண்ட் நம்மளோட பாடியை பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
2: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்கு அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க
3: தானே?
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும், ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும், இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். June 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். Associate partner Simply South Dot TV. Energized by 89.4 Tamil FM.
4: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறை இல்லையே உன் வாழ்க்கை மாறிடணும்.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: போயிட்டியா?
7: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன பேட்ரியட் மற்றும் பல பிளாக்பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில நேரம் நிறைய டவுட் எல்லாத்தையுமே வந்து டாக்டர் வித்யா மேம் சைக்கியாட்ரிஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் மைண்ட் ஓகே இதன்படி நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு தோணுதில்லை, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம எல்லாமே நினைப்போம், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதை பண்ண மாட்டோம். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குல்ல, எனக்குமே இருக்குது. எனிவேஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஷோ பற்றி என்ன ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஹாய் வாய் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கே, அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். நம்ம ஷோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். 89.4 தமிழகமோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது டாட்டா, ஓகே, மீண்டும் சந்திப்போம். நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எங்கே போயிட்டு வந்தாலும் பத்திரமா போயிட்டு சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. டடா, பாய், குட் நைட்.
1: அன்புடன் நான் brought to you by Ayu Treat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayu Treat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு 247,130 கோடி கடன் உள்ளதாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மின் வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை மின்வாரிய தலைமையகத்தில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் இன்று வெளியிட்டார். மின்துறையின் மொத்த நிலுவைக் கடன் மட்டும் 247,130 கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களின் ஒட்டுமொத்த கடனான 318,176 கோடியை வைத்து கணக்கிடும் பொழுது மின்துறையின் கடன் அளவு 77.6% என்று அவர் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளாக மின் வாரியம் கடந்து வந்த பாதை குறித்து விரிவான விளக்கத்தை அமைச்சர் அளித்தார். இந்த ஆண்டு மின்கட்டண உயர்வு இருக்காது என்றும், மின்வாரியத்தில் செலவினம் இருந்திருக்கின்றது, வருவாயும் கிடைத்துள்ளது, மக்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தாவைக்கா ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மின்வாரியம் தனியார் மயமாக இருக்கும், மின்வாரியத்தை மேம்படுத்த வேண்டிய பணிகளில் ஈடுபடுவோம் என்று அமைச்சர் தெரிவித்தார். தாவைக்கா அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் செலவினங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தங்களுக்கு வசதியாக தாவைக்கா வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் தமிழகத்தின் நிதியை மின்வாரியத்துக்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின்வாரியம் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும், சீரான மின்சாரத்துக்கு வித்திட்டவர் ஸ்டாலின் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மின் தேவை தொடர்ந்தும் அதிகரித்த போதிலும் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்பட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டது என்றும், மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். மின்துறையை தன் துறையைப் போல கவனித்துக் கொண்டார் MK ஸ்டாலின் என்றும் அவர் தெரிவித்தார். நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த பல முன்னெடுப்புகளை திராவிட மாடல் அரசு மேற்கொண்டதாக அவர் கூறினார். அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாய் பற்றாக்குறையை திமுக ஆட்சியில் குறைத்ததாகவும், மின்வாரியத்தில் வருவாய் பற்றாக்குறையை திமுக குறைத்ததாகவும் செந்தில் பாலாஜி கூறினார். சட்டமன்றத்தில் என்னை தேடாதீர்கள், மக்கள் மனதில் பதிந்திருக்கின்றேன் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என பேசிய முதல்வர் விஜய்க்கு MK ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சட்டமன்றத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மனதில் இருக்கின்றேன் என்றார். கோட்டையில் என்னை பார்க்க வேண்டும் என்றால் அங்குள்ள கோப்புகளை பாருங்கள் என்று MK ஸ்டாலின் தெரிவித்தார். கலைஞர் உரிமை தொகை உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட கோப்புகளை பாருங்கள், இந்த ஸ்டாலின் இருப்பான் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு உட்பட ஏராளமான பிரச்சினைகள் உள்ளன. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளும் மேட்டூர் அணை தவறாமல் திறக்கப்பட்டது என்று MK ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவுக்கு கூட்டணியே தேவையில்லை என்று மக்கள் சொல்கின்றார்கள், அதை பரிசீலிப்போம் என்றும் அவர் கூறினார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனை மேற்கொண்ட நிலையில் அதற்கும் MK ஸ்டாலின் எதிர்வினையாற்றினார். ஆளும் கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் திமுக அல்ல, இதைவிட பெரிய அடக்குமுறைகளையே பார்த்தவர்கள் நாங்கள், இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறினார். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 12 உயர்ந்தது. விபத்தில் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதனால் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12 உயர்ந்தது. திருவள்ளூரில் கடல் உணவுப் பொருட்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தனியார் நிறுவனத்தில் கடந்த 21 தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதில் 74 வடமாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு 2 தனியார் மற்றும் 2 அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்திய பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான இறுதியான சான்று அல்ல என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான சான்றாகவும் அரசு நலத்திட்டங்களுக்கான தகுதியை நிரூபிக்கும் ஆவணமாகவும் பயன்படுத்தப்படுவது குறித்து பொதுமக்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தை தொடர்ந்து முக்கிய விளக்கம் ஒன்றை அமைச்சகம் வழங்கியுள்ளது. இந்திய பாஸ்போர்ட் என்பது முதன்மையாக வெளிநாட்டு பயணத்துக்கான ஒரு அதிகாரப்பூர்வ பயண ஆவணம் மட்டுமே. அது இந்திய குடியுரிமைக்கான இறுதியான அல்லது முழுமையான சான்றாக கருதப்படக்கூடாது என்று வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர்களுக்கான கட்டுப்பாடுகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய போர் காரணமாக சிலிண்டர் விநியோகத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே முதற்கட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் விநியோகம் சீராக தொடங்கியதை அடுத்து இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டுக்கான எல்பிஜி விநியோகத்தின் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேற்காசிய நெருக்கடிக்கு முன்பாக இருந்த நிலைக்கு விநியோகம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நெருக்கடியின் தொடக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மொத்த எல்பிஜி விநியோகம் நெருக்கடிக்கு முந்தைய நுகர்வு அளவுகளில் 50% அளவுக்கு தளர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஊழல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள், போதைப்பொருள் வியாபாரிகள், குற்றங்கள் மற்றும் அரசியல் ஆகிய அனைத்தும் ஒடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அதற்கான சட்டங்களும் அரசு நிறுவனங்களும் உள்ளன என்றும் துரதிருஷ்டவசமாக தற்போது எதிர்க்கட்சியினரே இவற்றுக்கெல்லாம் பிரதான குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக மாறியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது குறித்த பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். குற்றங்களை ஒடுக்குவதில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஷானி அபிசேகர பெரும் பங்காற்றி வருவதாகவும் அவர் இன்று எதிர்க்கட்சியின் எதிரியாக மாறியுள்ளார் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு எதிராக சிங்கப்பூர் மாதிரியிலான தண்டனைகள் இலங்கையிலும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் போதைப்பொருளுடன் தொடர்புடைய குற்றங்களில் கட்சியின் எந்தவொரு நபரும் தொடர்பு படவில்லை என்று அவர் கூறினார். மேலும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்றன என்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். போதைப்பொருள் பிரச்சினையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் எனில் நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி உறுதியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயில் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த 3 புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. துபாய் பட்டத்து இளவரசரும் அமீரக துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் இதனை அறிவித்தார். ஃபால்கன் மார்க்கெட் என்ற பெயரில் பருந்துகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய சேவைகளுக்கான நவீன சந்தை அமைக்கப்பட உள்ளது. துபாய் கிரீக் பகுதியை அழகுபடுத்தும் வகையில் புதிய ஒளியமைப்புடன் கூடிய துபாய் கிரீக் லைட்டிங் திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைக்கப்படும் புதிய பொது பூங்கா உருவாக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். இந்த 3 திட்டங்களும் பொது சேவைகளை மேம்படுத்துதல், புதிய உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்ற நோக்கங்களுடன் செயற்படுத்தப்பட உள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் 6 நாடுகளின் குடிமக்களுக்கு விசா ஆன் அரைவல் திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது. இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், கென்யா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இதற்கு தகுதி பெற்றுள்ளன. இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் 14 நாட்கள் அல்லது 60 நாட்கள் விசா ஆன் அரைவலை பெற முடியும். இதேவேளை அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், பிரிட்டன், சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் வதிவாளர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 164 உயர்ந்தது. மேலும் 1000 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. வெனிசுவேலாவில் நேற்றிரவு 7.2 மற்றும் 7.5 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 1900 ஆண்டின் பின்னர் அங்கு ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவென்று கூறப்படுகின்றது. நிலநடுக்கத்தினால் 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் உடைந்து விழுந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து வெனிசுவேலாவில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்டுள்ள பேரிடர் நிலைமைக்கு அமெரிக்கா பெரிய அளவிலான விரிவான மற்றும் பயனுள்ள நடவடிக்கையை எடுக்கும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இன்று பஹ்ரைன் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மத்திய கிழக்கு பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் பஹ்ரைன் சென்றுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த ஈரான் தொடர்பான ஆரம்ப அமைதி ஒப்பந்தத்தை சந்தேகத்துடன் இருக்கும் வளைகுடா நாடுகளிடம் விளக்கி ஆதரவை பெறுவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்புகள் ஈரான் ஒப்பந்தம், பிராந்திய அரசியல் பாதுகாப்பு மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை மையமாக கொண்டு நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982. 89.4
1: Tamil FM, Namma Radio, Namma Music.
4: Sir, ellarku oru heart thana sir. Enak rendu heart sir. Oru low failure thaanga mudiyadhu. Enak atta time la rendu low failure sir. நான் போய் ஃபீல் பண்ணுறேன்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams ஆஃப்.
4: டே ஆண்டனி தெரிக்கே லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிந்தா ராஜா.
1: This song is a tribute to all the heroes and villains.

0: I'm waiting.
1: Daddy, Tamil FM on பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga. 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: தமிழ் 89.4.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: Inače, kaj se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப்சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.